0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

தமிழி ஒளி.

தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி சைலண்ட்ல போட
3: மறந்துட்டேன்.
1: கவனிக்கவே இல்ல.
2: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க நினைக்கிறேன்.
4: இனாகரல் ஆஃபரா May 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் charges and diamond prices. Karama, Dubai.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம்மர் சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் அலைக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு சிறந்த ஒரு நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் அனைவருக்கும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஒரு கடினமான பாறை ஒன்றை சிற்பி சிற்பமாக செதுக்குவதற்காக உளி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க துவங்குகிறார். இந்த நேரத்திலே அந்த பாறை இரண்டாக பிளவுபட்டு விடுமேயானால் அதை கொண்டு சிற்பம் செய்ய முடியாது. எத்தனை முறை உளி கொண்டு செதுக்கினாலும் உறுதியாக நிற்கின்ற பாறை எதுவோ அதுதான் சிற்பியின் கைவண்ணத்தினாலே மிகச்சிறந்த கலைப்பொருளாக சிற்பமாக மாற முடியும். ஒன்றிரண்டு தாக்குதல்களிலேயே சுக்குநூறாக உடைந்து விடுகின்ற கல்லோ அல்லது இரண்டு மூன்றாக பிளவுபட்டு விடுகின்ற பாறையோ சிற்பமாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அது காலத்தை கடந்து எல்லோராலும் போற்றப்படுவதற்கும் வாய்ப்பில்லை. அதுபோலத்தான் வாழ்க்கை என்பது நம்மை அவ்வப்போது பரிசோதித்து பார்த்து கொண்டே இருக்கும். சிற்பி உளியை கொண்டு அடிக்கின்ற ஒவ்வொரு அடியும் அந்த பாறையினுடைய கடினத்தன்மையை பரிசோதிக்கின்ற செயல் போலத்தானே. அதுபோல நாம் எதிர்கொள்ளுகின்ற வாழ்க்கையின் ஒவ்வொரு மணித்துளியும் ஏதோ ஒரு விதத்திலே நம்முடைய அறிவை, நம்முடைய ஆற்றலை, நம்முடைய திறமையை, நம்முடைய பக்குவமான மனநிலையை பரிசோதித்த வண்ணம் தான் இருக்கின்றன. அப்படி நம்மை சோதனை செய்ய வருகின்ற எந்த ஒரு இன்னலுக்கும் ஈடுகொடுக்க முடியாமல் உடைந்து போகின்ற ஒருவர் கண்டிப்பாக வாழ்க்கையிலே வெற்றி பெறுவது என்பது கேள்விக்குறிதான். மாறாக எதிர்படுகின்ற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உறுதியான மனதோடு அதை எதிர்கொள்பவர் யாரோ அவர்தான் வாழ்க்கை மேற்கொள்ளுகின்ற பரிசோதனையிலே வெற்றி பெற்று மிகச்சிறந்த சாதனையாளராக அல்லது உலகம் போற்றுகின்ற ஒரு உயர்ந்த நிலை கொண்டவராக சிறந்தோங்க முடியும். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் மனோதிடத்தை மட்டும் விட்டு கொடுத்து விடாதீர்கள். அந்த திடமான மனநிலையோடு நமக்கு வாய்த்திருக்கின்ற அறிவு, நம்முடைய திறமை இவற்றையெல்லாம் உரிய நேரத்திலே உரிய விதத்திலே நாம் வெளிப்படுத்தும் போதுதான் நாம் நினைத்த வெற்றியை வாழ்க்கையில் நம்மாலே பெற முடியும். அப்படி மிகுந்த மன உறுதியோடும் அற்புதமான அபாரமான ஆற்றலோடும் திறமையோடும் நாம் செயல்பட்டு வெற்றிகள் பலவற்றை பெற்று மகிழ்கின்ற நாளாக அமையட்டும் பிறந்திருக்கின்ற இந்த பொன்னாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல், இது புத்தம் புது காலை.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: செழித்தையும் தமிழி ஒளி.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. நம்முடைய வீட்டிலே நம்மோடு வசிக்கக்கூடியவர்கள், நம்முடைய உறவினர்கள், அவர்களோடு எப்போதும் நாம் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறோம், எதற்காவது விவாதம் செய்து கொண்டே இருக்கிறோம் என்றால் வீட்டின் சூழ்நிலை அமைதியாக இருக்குமா என்ன? ஏதாவது சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கிறது, ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம், ஏதோ ஒரு விதத்திலே நம்மோடு இருப்பவர்களிடத்திலே நாம் முரண்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்றால் வாழ்க்கை என்பது அமைதியாகவும் இருக்காது, நமக்கு நிம்மதி என்பது எப்போது கிடைக்கும் என்று நாம் ஏங்குகிற ஒரு விஷயமாக மாறிவிடும். நிஜம்தானே? ஏன் நாம் மற்றவர்களிடத்திலே முரண்படுகிறோம்? நாம் விரும்புகின்ற விதத்தில் அவர்கள் இருப்பதில்லை, நடப்பதில்லை, பேசுவதில்லை. ஆகவே நமக்கு சரி என்று படுவதை அல்லது நமக்கு தேவைப்படுவதை அவர்களிடத்திலே நாம் முன்வைக்கிறோம், அவர்கள் அதை மறுப்பார்கள். இப்படி ஒருவருக்கொருவர் பொருந்தாமல் அவரவருடைய கருத்தை வலியுறுத்தி விவாதம் செய்வதனால்தான் மற்றவர்களோடு நாம் முரண்பட வேண்டியிருக்கிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையின் நிம்மதியை நாம் இழக்க வேண்டியிருக்கிறது. அப்படி இல்லாமல் நம்முடைய கருத்து வேறானதாக இருந்தாலும் மற்றவர்களை அவர்களினுடைய கருத்துக்களோடு அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனநிலை இருக்கிறது இல்லையா? ஒருவேளை நாம் அவர்களோடு முரண்பட்டாலும் கூட அதை அவர்கள் மனம் வலிக்காதபடி அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற விதத்திலே பக்குவமாக எடுத்து சொல்லுகின்ற அணுகுமுறை இருக்கிறது இல்லையா? இவற்றையெல்லாம் நாம் கடைபிடிக்க தொடங்கினால்தான் நம்முடைய வீடு அந்த சின்ன வட்டத்திற்குள்ளேயே நம்மாலே அமைதியை, மகிழ்ச்சியை, நிம்மதியை கொண்டு வர முடியும். அதுபோலத்தான் வாழ்க்கையிலே எதிர்படுகின்ற சூழ்நிலைகள் எல்லாவற்றோடும் நாம் முரண்பட்டு கொண்டிருக்கிறோம். இது நான் எதிர்பார்த்ததில்லையே, எனக்கு இதுதான் வேண்டும் என்று நீங்கள் வாழ்க்கையோடு விவாதம் செய்து கொண்டிருந்தால் எப்போது நமக்கு அமைதி கிடைப்பது, எப்போது நமக்கு நிம்மதி கிடைப்பது? அப்படி என்றால் எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்றால் வரும்போது அப்படியே தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் பதட்டம் இல்லாமல் மிக ஆழமாக நமக்கு தேவைப்படுகின்ற மாற்றங்களை உருவாக்குவதற்கான முயற்சியை நம்மாலே மேற்கொள்ள முடியும். நீங்கள் எதிர்படுகின்ற சூழ்நிலைகளோடு முரண்பட்டு பதட்டமடைகிறீர்கள் என்றால் உங்களால் எப்படி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய முயற்சியை சாத்தியப்படுத்த முடியும்? ஆகவே பதட்டமடையாத நிதானமான மனநிலை என்பது சக மனிதர்களோடு பழங்குவதும் சரி, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போதும் சரி, நமக்கு மிக மிக மிக முக்கியமானது. தேவையற்ற விவாதங்களை மனிதர்களோடு மட்டுமல்ல வாழ்க்கையின் சூழ்நிலைகளோடும் நிகழ்த்துவதை தவிர்த்துவிட்டு ஆக்கப்பூர்வமான முயற்சிகளிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொண்டோமேயானால் நிகழ்காலமும் நிம்மதியாக இருக்கும், எதிர்காலமும் வளமாக இருக்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: சூடா ஒரு பாட்டு புது பாட்டு
1: தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

0: 89.4 தமிழ் FM-இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக ஒவ்வொரு தினத்திலையும் கடந்த காலங்களில் வெவ்வேறு விதமான காலகட்டங்களில் வெவ்வேறு ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய சிறப்பான துவக்கங்கள் பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். எந்த மாதிரியான துவக்கங்கள் அப்படின்னா, இன்றைக்கு மிகப்பெரியதாக மிக பயனுள்ளதாக விளங்கக்கூடிய, உலகத்திற்கே நன்மை தரக்கூடியதாக, உலகத்தினுடைய ஆச்சரியமூட்டுகின்ற ஒரு வரலாற்று பதிவாக விளங்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஏதோ ஒரு நாள் துவங்கித்தானே இருக்கும். அப்படி இதே தேதியில் துவங்கிய மிகப்பெரிய விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். 1792 இதே மே மாதம் 5 ஜீன் பேப்டிஸ்ட் ஜோசப் அப்படிங்கிற பிரெஞ்சு தேசத்தைச் சேர்ந்த ஒரு கணிதவியலாளர் மற்றும் வானியல் ஆராய்ச்சியாளர், அவரிடத்துல ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, மெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நெடுவரை, நெடுங்கோடு, இப்படி எல்லாம் அழைக்கப்படுகின்ற ஒரு புவியியல் அமைப்பு. அது என்னன்னா, இந்த பூமியை ஒரு வட்டமாக பிரித்தோம் என்றால் அந்த வட்டத்திலே ஒரு பாதி வடதுருவத்திலே துவங்கி தென்துருவத்திலே முடியக்கூடியதாக அந்த கோடானது அமைகிறது. அந்த கோட்டினுடைய அளவை மிகச்சரியாக கணக்கிட்டு அதன் வாயிலாக ஒரு மீட்டர் அப்படிங்கிற அளவு, அந்த அளவை நிர்ணயிப்பதற்கான ஒரு பொறுப்பானது திரு ஜீன் பேப்டிஸ்ட் ஜோசப் அவர்களிடத்திலே வழங்கப்படுகிறது. ஏன்னா அப்போ பிரெஞ்சு தேசமானது இந்த அளவுகளை எல்லாம் மிக தெளிவாக தீர்மானமாக நிர்ணயிப்பதற்கான முயற்சியில இருந்தது. ஒரு மீட்டர் அப்படின்னா இவ்வளவு அளவு அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, இந்த அளவை முதன் முதலாக தீர்மானிப்பதற்கான ஆராய்ச்சியிலே பிரெஞ்சு தேசத்தைச் சேர்ந்த ஜீன் பேப்டிஸ்ட் ஜோசப் அவர்கள் ஈடுபட துவங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1809 மேரி கீஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, இவங்க யார் அப்படின்னா, அமெரிக்க காப்புரிமையை பெற்ற முதல் பெண்மணி அப்படிங்கிற சிறப்புக்குரியவர்கள். இவங்க என்ன பண்ணாங்க, வைக்கோலை வைத்து நெசவு செய்து பல அற்புதமான கலைப்பொருட்களை உண்டாக்குவதற்கான முறையை முதன் முதலாக பதிவு செய்து அதற்கான காப்புரிமையை பெற்றார்கள். இவர்களுடைய இந்த காப்புரிமை கிடைத்த பிறகுதான் வைக்கோலை வைத்துக்கொண்டு தொப்பி செய்வது, பாய் செய்வது, ஜன்னல் விரிப்புகள் செய்வது போன்ற பல கலைப்பொருட்களினுடைய உருவாக்கமானது துவங்கியது. அதே போல 1870 பிரிட்டிஷ் தேசத்திலே இருக்கக்கூடிய ஃபாரின் சொசைட்டி ஃபார் இம்ப்ரூவிங் த எம்போஸ்டு லிட்ரேச்சர் ஃபார் த பிளைண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், கண்பார்வை குறைபாடு உடையவர்கள் அவர்கள் புத்தகங்களை வாசிப்பதற்காக பல முறைகள் ஆராய்ச்சி செய்யப்பட்டு கொண்டே வந்தன. அதில் பிரெய்லி அப்படிங்கிற ஒருத்தர் உண்டாக்கிய சின்ன சின்ன துளைகளாலே, அந்த துளைகள் ஏற்படுத்தக்கூடிய மேடான அமைப்பினாலே அதை அப்படியே தொட்டு பார்ப்பதின் வாயிலாக எழுத்துக்களை புரிந்து கொண்டு வாசிப்பதற்கு உகந்த வகையிலே ஒரு எழுத்து முறையை விழித்திறன் குறைபாடு உடையவர்களுக்காக வந்து அவர் உருவாக்கியிருந்தார். அந்த முறைமைதான் பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான மிக உகந்த படிப்பு முறை அப்படின்னு அந்த நிறுவனமானது முடிவு செய்து அந்த பிரெய்லி முறைக்கான ஒரு அங்கீகாரத்தை வழங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1930 ஏமி ஜான்சன் அப்படிங்கிற ஐக்கிய ராஜ்யத்தைச் சேர்ந்த ஒரு விமான சாகச விரும்பி, அவங்க என்ன பண்றாங்க, இங்கிலாந்திலே இருந்து தன்னுடைய விமானத்திலே புறப்பட்டு ஆஸ்திரேலியாவுக்கு சென்றடைகிறார்கள். அது வந்து ஒரு ஒற்றை இன்ஜின் கொண்ட ஒரு சிறிய ரக விமானம். இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய குரோய்டன் அப்படிங்கிற ஒரு நகரத்திலே இருந்து தன்னுடைய பயணத்தை துவங்கி டார்வின் அப்படிங்கிற ஆஸ்திரேலிய நகரத்தில் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 11,000 miles தனி உறுதியாக விமானத்திலே பறந்த முதல் பெண்மணி அப்படிங்கிற சாகசத்தை அவர்கள் படைத்திருக்கிறார்கள். இப்படி பல சிறப்புமிக்க சாகசங்களும் சாதனைகளும் உலகத்திற்கு பயன் தருகின்ற பல நல்ல நல்ல விஷயங்களும் நிகழ துவங்கி இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் பல நன்மைகளை கொண்டு வருகின்ற மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த தினத்திலே நிகழ துவங்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கும், கோஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட மறந்துட்டேன்.
2: நிவி,
1: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
6: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க நினைக்கிறேன்.
5: இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் charges and diamond prices. Karama, Dubai.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. அளவுக்கு அதிகமான சிந்தனைகள் சிலரிடத்தில் இருக்கும், கற்பனையாகவே கவலைப்படுவார்கள். உதாரணத்திற்கு, வாழ்க்கையிலே எதிர்படுகின்ற பிரச்சனைகளை நினைத்து நாம் கவலை கொண்டால் பரவாயில்லை, வராத பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று சிந்திக்கக்கூடிய சிந்தனையை என்னவென்று சொல்வது? அது அனாவசியமானது தானே, தேவையில்லாதது தானே. அப்படி பல பேரினுடைய சிந்திக்கின்ற விதம் மிகவும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அதாவது அவர்களுக்கு அவர்களே செய்து கொள்ளுகின்ற பிரச்சனை அது. சிந்திப்பது என்பது ஒரு கலை. நீங்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்தால் அந்த சிந்தனையே செயலாகும், செயலே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நன்மையை பெற்றுக் கொடுக்கும். அதுவே தேவையில்லாத சிந்தனையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுகிறீர்கள் என்றால் அது தன்னுடைய தன்மைக்கு தகுந்தாற்போல தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையிலே சேர்ப்பித்துவிடும். அதோடு மட்டுமல்லாமல், இப்போது நாம் வாழுகின்ற நொடியை நாம் மகிழ்ச்சியாக எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இந்த நொடியிலே என்ன நாம் எதிர்கொள்ளுகிறோமோ அதை பற்றி மட்டுமே நாம் சிந்திக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இங்கே அமர்ந்து கொண்டு நாம் இப்போது அமர்ந்திருக்கின்ற அறையிலே நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த அறையினுடைய சூழல் என்னவோ அதைத்தானே நாம் கவனிக்க வேண்டும், அதைத்தானே நாம் அனுபவிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இங்கே இருந்து கொண்டு எங்கோ இருக்கின்ற இடத்தை பற்றி நாம் மனதிலே கனவு கண்டு கொண்டிருந்தால் இந்த இடத்திலே நம்மாலே வாழ முடியாது. அது போலத்தான் நாம் இந்த நொடியிலே வாழுகிறோம் என்றால் இந்த நொடியிலே நம்மை சுற்றி இருக்கின்ற சூழலை பற்றித்தான் நம்முடைய சிந்தனை அமைய வேண்டும். நாம் எதிர்கொண்டிருக்கின்ற விஷயங்கள் நல்லதோ தீயதோ அதை பற்றி நாம் சிந்திக்கும் போதுதான் அவற்றை நாம் எதிர்கொள்ள முடியும், வெல்ல வேண்டியவற்றை வெல்லவும் முடியும். நமக்கு வருகின்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் நமக்கு சிந்தனை தான் உதவி செய்யும். அதே போல இல்லாத பிரச்சனைகளை நம் வாழ்க்கையை நோக்கி வரவேற்பதற்கும் அதிகப்படியான அனாவசியமான தேவையில்லாத சிந்தனைகள் தான் நமக்கு வழிவகுக்கும். ஆகையினாலே இல்லாத ஒன்றை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நடக்குமோ, இது நடக்குமோ, அப்படி ஆகிவிடுமோ, இப்படி ஆகிவிடுமோ என்று கற்பனையின் மூலமாகவே கவலைகளை நாம் உண்டு பண்ணிவிடக் கூடாது. அதிலே நாம் மிக கவனமாக இருந்து நல்ல விஷயங்களை மட்டுமே சிந்தித்து, தேவையான விஷயங்களை மட்டுமே சிந்தித்து வாழுகின்ற நொடியிலே நாம் எதிர்கொள்ளுகின்ற செயல்பாடுகளுக்கு ஏற்ற வகையிலே நம்முடைய அணுகுமுறைகளை நாம் ஆக்கப்பூர்வமாக அமைத்துக் கொள்ளும் போது கண்டிப்பாக வாழ்க்கை என்பது நமக்கு நலம் தருகின்ற ஒன்றாகவே அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே அதை அப்படி மாற்றிக்கொள்வது நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது, நாம் சிந்திக்கின்ற விதத்தில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலே போதும். இந்த நாள் மாத்திரமல்ல, நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகின்ற எல்லா நாளுமே நமக்கு நன்மை தருகின்ற நாளாகவே அமையும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

Good morning. A very good morning. காலை வணக்கம். 7:05 இருக்கு UAE-ல. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்திருக்கேன் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங்? எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்குது இல்லையா? நேற்றுக்கு ஒரு ஹிஸ்டாரிக் விக்டரி தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பெற்றிருக்காரு. அந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசி ஆச்சரியப்பட்டு யூனோ டிஸ்கஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள திடீர்னு பார்த்தா சாயந்தரம் ஒரு 5:30 அலர்ட் அடிக்குது போன்ல. நிஜமா பொய்யான்னு வந்து நம்மளால ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுக்குள்ள அடுத்தடுத்து அலர்ட்ஸ் எல்லாம் வந்தது இல்லையா? சோ நேத்துக்கு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 அலர்ட்ஸ்க்கு மேல வந்திருக்கும். பல மாசத்துக்கு அப்புறமா எந்த சத்தத்தை நம்ம மறந்து இயல்பான

வாழ்க்கையை லீட் பண்ண ஆரம்பிச்சோமோ அந்த சத்தம் மறுபடியும் நம்ம லைஃப்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கு. பட் ஸ்டில் பார்த்துக்கலாம், இதை விட பெரிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் வி ஸ்டில் ஆர் வெரி சேஃப் ஹியர், யூஏல நம்ம சேஃபாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம முன்னோக்கி போவோம். சரியா, பயந்துக்க வேண்டாம், பேனிக் பண்ண வேண்டாம். பார்த்துருக்கோம் இந்த சிச்சுவேஷனை ஏற்கனவே நம்ம. இப்போ திருப்பியும் நடக்குது அப்படின்னா லெட்ஸ் சி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சரியா, அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து இனியிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரிமோட் லேர்னிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் குழந்தைங்களுடைய சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்காவது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் எப்படி என்ன பண்ணுறதுங்கிறது தெரியும், பட் குழந்தைங்களுடைய லைஃப்பில் அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கவே முடியாது அப்படிங்கிறது காரணத்தினால இமீடியட்டாக ஸ்விஃப்டான இந்த ஒரு சமயோஜிதமான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க நம்ம யூஏ கவர்மெண்ட். அதனால உங்கள் வீட்டில் பசங்கள்லாம் சேஃபாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு வாரம் அன்டில் ஃப்ரைடே சொல்லியிருக்காங்க ரிமோட் லேர்னிங் இருக்க போகுது ஸ்கூலுக்கு அண்ட் சில ஸ்டாஃப்க்கு எல்லாருக்கும்னு. அதனால பார்த்துக்கோங்க சரியா. அண்ட் ரோட்லேயும் வந்து இன்றைக்கி டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. லெட்ஸ் சி என்னெல்லாம் நடக்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துடலாம் நம்ம. இல்லை நேற்றுக்கு தான் அப்படி போகும்பொழுது ஜிம்மில் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்பொழுது என்னெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம இந்த தடவை, இல்லை நம்மளோட இந்த லைஃப்பில் என்னெல்லாமோ பார்த்தாச்சு நம்ம, இன்னும் என்னெல்லாம் இருக்கோ பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு போயிட்டு இருந்தோம். பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் கடந்து நம்ம வந்துடலாம். சரியா, யூ ஹாவ் அன் அமேசிங் டே. அண்ட் வேற என்ன, எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க நீங்கள், இந்தியாவிலேருந்து யாரெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, எப்படி இருக்குது அங்கே ஃபீலாக ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் அறிவிச்சதுக்கப்புறமா அங்கே எப்படி போயிட்டுருக்கு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாரும், என்ன நடக்குது, வைப் எப்படி இருக்குது எனக்கு தெரிஞ்சுக்கணுமா இருக்குது. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க, பல பேர் வந்து கொஞ்சம் சேடாக இருப்பீங்க. இட்ஸ் ஓகே, எல்லோரும் எல்லா நேரங்கள்லையும் வந்து திருப்தி அடைய முடியாது இல்லையா, அதனால பார்ப்போம். ஸோ எங்கேருந்து கேட்குறீங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இன்ஸ்டாகிராம் வழியாக தெரியப்படுத்துங்க. ஆர்ஜி கீர்த்தனா KIRTHANAங்கிற என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு வந்து இன்பாக்ஸ் பண்ணி சொல்லுவீங்களாம். சரியா, ஆஸ் ஆல்வேஸ் இப்போலேருந்து 11 AM வரைக்கும் நான் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க போகிறேன். நிறைய பாட்டு நடுவில் அப்டேட்ஸோடு சேர்ந்து இருக்க போகுது மெரிசல் மார்னிங். அண்ட் ரைட் நவ் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உன்னாலே உன்னாலே என் பார்த்திபன் கனவு படங்கள்லேருந்து ரெண்டு பாட்டு காமிங் யோ வே. குட் மார்னிங். Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டே அண்ணே, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் ஜூன் 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
4: தமிழ் FM தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
7: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: அப்டேட்
1: brought you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: யூஏ அப்டேட் மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக நம்ம பார்க்கறது இதுதான். மறுபடியும் வந்து ஈரானுடைய அட்டாக் யூஏயின் மேலே வந்திருக்கு ஆஃப்டர் சீஸ் ஃபயர் இல்லையா. கடந்த ஒரு இரண்டு வாரங்களாக நார்மல்சி வந்து கம்ப்ளீட்டாக வந்துச்சு நமக்கு வந்திருந்தது இல்லை. ஸ்கூல்ஸ்க்கு வந்து பசங்கள்லாம் போக ஆரம்பிச்சிருந்தாங்க, நம்மளும் வந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பித்தோம், ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது, குளோபல் வில்லேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு, எல்லா ஃபேமிலி அட்ராக்ஷன்ஸும் ஓப்பன் பண்ணியாச்சுன்னு இருக்கக்கூடிய நேரத்தில் எதிர்பாராத விதமாக நேற்றுக்கு சாயந்தரத்துலேருந்து ஒரு 4-5 அலர்ட்ஸ் வந்திருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் எவர் எமர்ஜென்சி அலர்ட்ஸ் இன் சீஸ் ஃபயர் இல்லை. நேற்றுக்கு ஈவினிங் ஒரு 5-5:30 வந்தது. பல பேருக்கு வந்துட்டு இது என்ன பை மிஸ்டேக் ஏதாவது அனுப்பிட்டாங்களா, டெஸ்டிங் பண்ணுறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு டவுட்ஸ் எல்லாம் வந்தது. ஏன்னா இஃப் யூ ரிமெம்பர் ஒரு 2-3 முன்னாடி நம்ம ஊரில் சொல்லியிருந்தாங்க, பேக் இன் இண்டியா சொல்லியிருந்தாங்க, உங்களோட ஃபோனில் வந்து பெரிய சத்தத்தோடு வந்து அலர்ட் ஒரு ஒலி எழுப்புற மாதிரி ஒரு குறுஞ்செய்தி ஒரு தகவல் வந்ததுன்னா யாரும் பேனிக் பண்ண வேண்டாம், எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டம்ஸ் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது டெஸ்டிங் பண்ணுறாங்களா அப்படின்னு யோசிச்சா கிடையாது. ஸோ சீஸ் ஃபயர் வந்து இட் இஸ் ஸ்டில் இன் எஃபெக்ட். இருந்தாலும் ஈரானின் அட்டாக்ஸ் வந்து நம்ம யூஏன் மேலே வந்திருக்கு. நம்ம ஏர் டிஃபென்சஸ் வந்து கிட்டத்தட்ட 12 பலிஸ்டிக் மிசைல்ஸ், 3 க்ரூஸ் மிசைல்ஸ் அண்ட் 4 ட்ரோன்ஸை வந்து லைக் இடைமறிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம டுபாய் ரெசிடென்ட்ஸ் எல்லாருக்கும், டுபாய் அபுதாபி அண்ட் ஷார்ஜாவில் துபாய் அண்ட் ஷார்ஜா ரெசிடென்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்தது. அண்ட் அரவுண்ட் நைட் பார்த்தோம்னா ஒரு 9-10 மணிக்கு மேலே அபுதாபிக்கும் வந்ததுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ ஆம் நாட் ராங். ஸோ டக்குன்னு வந்து இந்த சர்க்கம்ஸ்டன்சஸை பார்த்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொன்னது, பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாருக்குமே டிஸ்டன்ஸ் லேர்னிங்க்கு ஸ்விட்ச் பண்ணணும். டியூஸ்டே அதாவது மே 5 இன்னிலிருந்து ஃப்ரைடே மே 8 வரைக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அந்த சைட்லேருந்து அட்டாக் பண்ணவங்க சொன்னது, நாங்கள் ஃபுஜேராவை வந்து டார்கெட் பண்ணியெல்லாம் அட்டாக் பண்ணலாம், அண்ட் யூஎஸ்னுடைய அந்த ஆக்ஷன்ஸ்னால தான் இந்த பக்கம் வந்ததுங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம யூஏலிருந்தும் கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. வாட் எவர் இட் இஸ் என்னானாலும் இந்த அட்டாக்ஸ் வந்து ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோடைய ஒரு தாட் ஆகவும் இருக்கு. லெட்ஸ் ஜஸ்ட் சீ இந்த யூனோ சிச்சுவேஷன் வந்து இன்னும் எஸ்கலேட் ஆகாம இயல்பு நிலைக்கு நம்ம எல்லாரும் திரும்பணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு ஆசையாக இருக்கு இல்லையா. மறுபடியும் அதை பத்தி பேசுவோம், இந்த மாதிரி அலர்ட் சவுண்ட் எல்லாம் கேட்போம் அப்படின்ட்டு யாரும் நினைச்சு கூட பார்க்கல. இந்த அலர்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்டது எப்போனா லாஸ்டா இதுக்கு முன்னாடி இந்த ஜியோ பாலிட்டிகல் டென்ஷன்ஸ்க்கெல்லாம் முன்னாடி இந்த ஃபிளட் சமயத்துலலாம் நமக்கு அலர்ட் வரும் ஞாபகம் இருக்கா, காலங்க தாழ வரும் ஆர் நைட் டைமில் வரும். ஸோ ஃபாகுக்காகவும் கூட சம்டைம்ஸ் வரும். அந்த மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ்க்கு வர அலர்ட் வேறு, பட் அதே வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்காக வர்றது வேறு. வி ரியலி டு நாட் வாண்ட் டு ஃபேஸ் எவ்ரி திங் அகேன். திருப்பியும் ஆரம்பத்துலேருந்து வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய ஒரு தாட்டாகவும் இருக்குது. பார்ப்போம், லெட்ஸ் ஜஸ்ட் ப்ரே ஃபார் பீஸ்.
0: UAE update
1: brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
3: Mercel Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book panunga. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app valiya ooruk panam anupi jet or dashing car, varam thorum gold coins, melum dinamum 1000 dirhams cash velum vaipai perungal.

Listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: brought to you by Basha by Biryani. Tamil 89.4.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா
2: நடக்க போவது
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
3: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம் மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார் வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ் மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
4: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
5: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.
6: You are with Kirtana on Mersal Morning. Chillax song of the hour.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per month ல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
1: Yes, pay after 6 months, 0 watt, 1 million kilometer warranty ல உங்க brand new Jetor purchase பண்ணலாம்.
5: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
1: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Alain today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
6: செலுத்தையும் தமிழை ஒளி.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas, world's favorite jeweler. Traffic update. Traffic update brought to you by Jetor. வெறும் 966 AED monthly EMI ல pay after 6 months 0 VAT ல உங்க brand new Jetor SUV க்கு upgrade ஆகுங்க.
2: 311-611 ரெண்டு ரோட்ஸ்லையுமே டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. மல்டிபிள் கிராஷஸும் பார்க்க முடியுது. 311-ல இண்டஸ்ட்ரியல் ஏரியா 13 ஷார்ஜாவில், அதுக்கப்புறம் இந்த கிசே சிமெட்ரி தாண்டி அப்படின்னு சொல்லி மல்டிபிள் கிராஷஸ் எல்லாம் இருக்கு. நல்ல ஹெவி கன்ஜெஷன். அண்ட் 611-லையும் வந்து 1-2 கிராஷஸ் பார்க்க முடியுது. ஆமாம், இங்கே நம்ம ஷார்ஜா கிராண்ட் மஸ்ஜித் இருக்கு இல்லையா, அது தாண்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் 2 கிராஷஸ் டுவர்ட்ஸ் கவனிச்சு பார்த்தோம்னா பார்க்க முடியுது. இதனால் அங்கேயும் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை தவிர்த்து முக்கியமான ரோட்ஸ் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் இருக்குங்க. டிசைன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இந்த ராசல்கூர் ரோடு, ஆல்கேல் ரோடுன்னு சொல்லி அங்கே இங்கே எல்லா இடங்கள்லையும் டிராஃபிக் இருக்குது. ஸோ பொறுமையாக டிரைவ் பண்ணுங்கள்.
3: Brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holding.

0: 7:50 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். யாருக்கு மனசு திட்டமிட்டு பாட்டு வேணும்? 800-8940 இப்பவே கால் பண்ணி கேட்கலாம். ஹலோ, வணக்கம், குட் மார்னிங்.
1: ஹலோ, வணக்கம், ராமு பேசுறேன்.
0: யார் பேசுறீங்க?
1: ராமு. ராமு,
0: ராமு எங்க இருந்து? துபாயா?
1: ஆமா, சோலாப்பூர்ல இருந்து பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
0: என்ன பாட்டு வேணும்? விஜய் அவர்கள் வந்து வெற்றி அடைஞ்சதுங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக் விக்டரி, யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு இல்ல, ஹிஸ்டரியில வந்து இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த நேரத்துல ஆளுநருக்கு வந்து தாவேக்கா சார்பில் கடிதமும் போயிருக்கு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில் தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநருக்கு வந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போயிருக்கு, மெசேஜ் போயிருக்கு. என் பெரும்பான்மை நிரூபிக்க 2 வாரங்கள் அவகாசமும் அவங்க கேட்டிருக்காங்க. அதனால என்ன நடக்க போகுது அடுத்ததாகங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் அது வரைக்கும் அஃப்கோர்ஸ் செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விக்டரி தான் இது இல்லையா? அதனால அவருக்காக அவருடைய பாட்டு மெர்சல் படத்துல இருந்து ஆள போறான் தமிழன் பாட்டு பிளே பண்ணிட்டு இந்த 6 அப்படி ரேப் பண்றேன். 8 மணிக்கு மேல மீதி விஷயங்கள்லாம் வந்து பேசுவோம். இது மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 Tamar FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.
2: 89.4 Tamar FM. Virivana Seedhikal. Brought to you by Divya Auto Spare Parts Trading. Genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டில் முதன்முறையாக கூட்டணி ஆட்சி அமையும் என்று

0: யான தீர்வு காண்பதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் ஆதரவளிக்க இந்தியா தயாராக உள்ளதென்றும் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார்.
1: தமிழக செய்திகள்.
0: தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியையே மக்கள் விரும்புகின்றனர் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வீசிக்க முன்மொழிந்த கூட்டணி ஆட்சியை வழிமொழிந்துள்ள மக்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று அவர் கூறியுள்ளார். மக்கள் அளித்துள்ள தீர்ப்பு மிகவும் நுட்பமான அரசியலை நமக்கு உணர்த்துவதாக அவர் கூறியுள்ளார். ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தனிப்பெரும்பான்மை யாருக்கும் கிட்டாத வகையில் மக்கள் தீர்ப்பளித்துள்ளனர் என்றும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். கேரளத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கும் அபரிமிதமான ஆதரவுக்கும் நன்றி தெரிவிப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நீங்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்கு வழிகாட்டும் படையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான எதிர்காலம் அமைய கடினமாக உழைப்போம் என்றும் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளும் எங்கள் நன்றிக் கடன் நன்றாக தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் வெலிக்கடை சிறைச்சாலையில் சிறை தண்டனை அனுபவித்து வந்த கைதி ஒருவர் திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 3 சிறை காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போரணை போலீசாரினால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வுட்லா தெரிவித்தார். உயிரிழந்த கைதி கடந்த 3ஆம் தேதி வெலிக்கடை சிறைச்சாலையின் துப்புரவு பணிகளின் போது தப்பிச் சென்றிருந்ததுடன் அதன்போது சிறைச்சாலை அதிகாரிகளினால் மீண்டும் பொறுப்பேற்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் குறித்த கைதி திடீரென நோய்வாய்ப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த போதே உயிரிழந்துள்ளார். உலக சந்தையில் எண்ணெய் விலை சுமார் 6% உயர்ந்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $104 பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் $113.1 உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் மத்திய கிழக்கு வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள கப்பல்கள் மீது ஈரான் தமது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் எண்ணெய் விலை உயர்ந்தது. கடந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் எட்டப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு பின்னர் பதிவான மிக மோசமான மோதல் நிலைமை இதுவென தெரிவிக்கப்படுகின்றது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4 கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது.
2: அர்த்தமாயிட்டா ராஜா.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் மார்னிங் இல்லையா, ஆஃப்டர் மிகப்பெரிய வெற்றி பாய் தாவேகா. இன்னைக்கு காலையில இருந்து நம்ம பார்த்தோம்னா இன்னும் நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து அடுத்த கட்டமா என்ன ஆக போகுது, இப்போ ஆளுநருக்கு வந்து லெட்டர் எல்லாம் கொடுத்தாச்சு, அடுத்த 2 வாரங்களில் என்ன நடக்க போகுது, இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும், இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிற அந்த பாசிபிலிட்டிஸ் பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மீன் வாயில் அங்கே வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே இப்போதைக்கு வெற்றியை தான் வந்து எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. கொண்டாடட்டும் கொண்டாடட்டும். அண்ட் நம்ம என்ன பண்ணலாம், பேக் டு பேக் 2 பாட்டு கேட்கலாம். 2 பாட்டில் வந்து ஷாஜஹான் வில்லு படங்கள் இருந்தெல்லாம் உங்களுக்காக நான் பாட்டு பிளே பண்ண போறேன். படத்துக்கு முன்னாடி 2 முக்கியமான அப்டேட்ஸ் உங்களுக்காக இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Kalyan Jewelers. Shop now at Kalyan Jewelers and enjoy up to 50% off on making charges.
0: லேசா ஒரு 25 fills வந்து ஜாஸ்தியா இருக்கு. அப்பவே நான் சொன்னதுக்கும் இப்பக்கும் வச்சு பார்க்கும்பொழுது 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு, 546 திரும்ஸ் 25 fills, 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு, 505 திரும்ஸ் 75 fills.
1: இன்று தங்கத்தின் விலை
2: gold rate
1: brought to you by Kalyan Jewelers.
3: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: நம்ம யுஏனுடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம துபாயில் ஸ்பெஷலி பார்த்தோன்னா ஒரு பக்கம் ப்ளூ லைன், கோல்ட் லைன் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே எத்தியாத் ரயிலுடைய வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்தது இல்லையா. ஆல்ரெடி எத்தியாத் ரயில் வந்து அவங்களுடைய அந்த ஃப்ரைட் சர்வீசஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வருஷம் அதாவது 2026 ஃபேஸ் பை ஃபேஸ் பேசஞ்சர் சர்வீசஸும் லான்ச் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இல்லை ஒரு சில நம்பர்ஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா 2026 ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கும்பொழுது எத்தியாத் ரயில் வாயிலாக கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் டன்ஸ் ஆஃப் சல்ஃபர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து 4 மில்லியன் டன்ஸ் ஆஃப் அக்ரிகேட்ஸ் அண்ட் ஓவர் 129,000 கண்டெய்னர்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எத்தியாத் ரயிலுடைய குரோத்தையும் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியும் வந்து கண்டினியூஸாக குறிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து இதில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க, எத்தியாத் ரயிலுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து பார்த்தோன்னா சஸ்டெயினபிலிட்டி கோல்ஸையும் வந்து ரொம்ப அழகாக தரோவாக அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க எத்தியாத் ரயில் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா சஸ்டெயினபிலிட்டிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு பில்லராக பார்க்கப்படுது இல்லையா. ஒரு சஸ்டெயினபிளான ஒரு கண்ட்ரி நம்ம கண்ட்ரியாக நம்ம யூஏ ஆல்ரெடி இருக்கு. சஸ்டெயினபிலிட்டிக்காக என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை இன்னும் வந்து வலுப்படுத்தும் வகையில் எத்தியாத் ரயில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தியாத் ரயில் பயன்படுத்த ஆரம்பிச்சதுலேருந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ்க்கு வந்து எத்தியாத் ரயில் பயன்படுத்த ஆரம்பிச்சதுலேருந்து 340,000 ட்ரக் ஜேர்னிஸ் ஆன் ரோட்ஸை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க, முற்றிலும் தவிர்த்திருக்காங்க. ஸோ அவ்வளவு ட்ரக்ஸ் வந்து போகாமல் இருந்ததுனால கார்பன் எமிஷன்ஸும் ஆஃப்கோர்ஸ் கம்மியாகி இருக்கு. 70-80% பர் ட்ரிப் வந்து கம்மியாகி இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த ஃப்ரைட் சர்வீசஸ் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு சர்வீஸாகவும் பார்க்கப்படுது அண்ட் ரொம்ப ரிலையபிளான ஒரு சொல்யூஷனாகவும் யூஏயில் பார்க்கப்படுது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இதோடைய கனெக்டிவிட்டி வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஃப்ரைட் சர்வீசஸ் நம்ம பார்த்தோம்னா டைரக்டாக கலீஃபா போர்ட், ஜபல் அலி போர்ட், இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஆஃப் அபுதாபி இந்த மாதிரி முக்கியமான லாஜிஸ்டிக்ஸ் ஹப்ஸ் வழியாக வந்து கனெக்டடாக இருக்கு த்ரூ 11 ஸ்டேஷன்ஸ் இன்க்ளூடிங் 4 மேஜர் போர்ட்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஈச் ஃப்ரைட் ட்ரெயின் வந்து நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ லோடு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்டால் அதை வந்து ரஃபாக ஈக்குவல் பண்ணி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 300 ஹெவி ட்ரக்ஸ் வந்து எவ்வளோ கூட்ஸை கேரி பண்ணுமோ அதுக்கு ஈக்குவலான கூட்ஸை வந்து ஒரு ஃப்ரைட் ட்ரெயின் வந்து கேரி பண்ணிட்டு போயிடும். ஸோ அதுலேயே பாருங்களேன் டப்புன்னு அப்படி பல்காக அள்ளிட்டு போயிடும் அது. ஸோ தட் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எஃபிஷியன்சியும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் லார்ஜ் வால்யூம் ஆஃப் கூட்ஸை வந்து சிங்கிள் ஜேர்னியில் கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய முக்கியமான கிளைண்ட்டே வந்து யாருன்னு பார்த்தா ஆட்நோக்காக தான் இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த மேஜர் சல்ஃபர் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக எத்தியாத் ரயிலில் பயன்படுத்தியிருக்காங்க. அதே தவிர்த்து மித்த ஃபர்ம்ஸும் வந்து சில யூனோ பெட்ரோ கெமிக்கல்ஸ் அண்ட் அக்ரிகேட்ஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கன்சிஸ்டண்டான ஒரு க்ரோத்தை வந்து காமிச்சிட்டு தான் வருது எத்தியாத் ரயில் ஆரம்பித்த டைம்லேருந்து. அண்ட் இனி அடுத்து பேசஞ்சர் சர்வீசஸ்க்காக நாங்களும் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கேர்ஃபுல்லி பிளான் ஃபேஸஸில் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் இந்த வருஷம் தட் இஸ் 2026 ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஆரம்பிக்க போது என்ஷூரிங் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் சேஃப்டி, ரிலையபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எத்தியாத் ரயில் வந்துச்சுன்னா இனிஷியல் ஃபேஸில் அபுதாபி அண்ட் துபாயை வந்து கனெக்ட் பண்ணும், எக்ஸ்டெண்டிங் டு ஃபுஜேரா ஆன் தி ஈஸ்ட் கோஸ்ட் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். வி ஜஸ்ட் காண்ட் வெயிட் எத்தியாத் ரயிலோட ட்ரெயின் ஜேர்னிஸ்க்கு.
1: UAE update
3: brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: Back to back
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: நீங்க சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: ஏயா, இந்த ஜவலலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட்ல நார்த் இந்தியனும் கேரளா ஸ்டைல் ஃபுட்டும் தான் கிடைக்குது. நம்ம சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்காக கராமா வரைக்குமா போக முடியும்?
5: டேய், உனக்கு தஞ்சை எலைட் ரெஸ்டாரண்ட் பத்தி தெரியாதா என்ன? மெஸ் ஃபெசிலிட்டி மற்றும் டெலிவரியும் இருக்கு, அதுவும் நம்ம ஒரு சுவையில.
6: தஞ்சை எலைட் ரெஸ்டாரண்ட், ஜவலலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் மற்றும் ஹோர்லன்ஸ்.
7: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
8: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
9: ஆனா எனக்கு கிடைச்சது
10: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
11: மே 31 வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா, துபாய்.

0: 9:28 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சோ மே 5 ஆகிவிட்டது இன்னைக்கு. இன்னையில இருந்து வாட்ஸ் ஆப் ஒரு சில ஐபோன் அண்ட் ஆண்ட்ராய்ட் டிவைசஸ்ல ஒர்க் ஆகாது அப்படிங்கிற அந்த வார்னிங்க முன்கூட்டியே நமக்கு தெரிவிச்சிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? சோ லெட் மீ ரிமைண்ட் யூ ஒன்ஸ் அகேன், செவரல் ஓல்டர் ஸ்மார்ட் போன்ஸுக்கு வாட்ஸ்ஆப் அவங்களுடைய சேவையை இன்னையில இருந்து ஸ்டாப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சோ நிறைய ஐபோன் அண்ட் ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ் இதனால பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நம்மள நிறைய பேர், ஓகே, சில பேர் வந்து போன் அடிக்கடி மாத்துவாங்க, நல்லா இருந்தாலும் மாத்துவாங்க. பட் நான் எல்லாம் எப்படின்னா, ஒரு போன் வாங்கிட்டேன்னா அது உயிரை விடுற வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சிருந்த ஒரு போனா இருந்ததுன்னா அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷமாவது நான் யூஸ் பண்ணுவேன். இப்ப நான் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஐபோன் கூட பாத்தீங்கன்னா iPhone 13 Pro. சோ iPhone 13 Pro-னா எப்போ வந்தது, 22-ஆ? அப்பல இருந்து இப்போ வரைக்கும் நான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ என்ன மாதிரி நீங்களும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு என்ன விட நீங்க இன்னும் பழைய போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பாத்துக்கோங்க, வாட்ஸ்அப் வந்து வேலை செய்யாம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நான் ஐபோன் யூசர்ஸ்க்கு சொல்லிடுறேன், உங்களோட iOS ஓட வெர்ஷன் 15.1 ஆர் அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களால வந்து பயன்படுத்த முடியாது. விச் மீன்ஸ் லைக் iOS 15.1 மேல உங்களோட போனை அப்கிரேட் பண்ண முடியாது. உங்களோட ஐபோன் மாடல் வந்து ஃபர்தர் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னா அந்த டிவைசஸ்ல வாட்ஸ்அப் ரன் ஆகாது. ஸோ இதுல வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மாடல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஐபோன் 5 சீரீஸ், ஐபோன் 6 சீரீஸ், இந்த 2 சீரீஸும் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வெர்ஷனுக்கு உங்க போனை வந்து ஆட்டோமேட்டிக்லி அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ இப்படி அன்சப்போர்ட்டட் iOS வெர்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் வந்து கிராஜுவலி சேல் எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உங்க சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எப்படி செக் பண்றதுங்கிறது தெரியும் இல்லையா? செட்டிங்ஸ்ல போயிட்டு ஜென்ரல் அபவுட்ல போனீங்கன்னா iOS எந்த வெர்ஷன்ல ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். அண்ட் லைக் யூ ஆல்ரெடி செட், ஐபோன் 5, 5C, 5S, iPhone 6, 6 Plus, இந்த மாடல்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப் பயன்படுத்த முடியாது. இதே ஆண்ட்ராய்டு நம்ம பார்த்தோம்னா Android 6 அண்ட் ஓல்டர் டிவைசஸ்க்கு வந்து ஆக்சஸ் இருக்க போறதில்ல அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ Android 6 அண்ட் அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸ் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா அந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல உங்களால வாட்ஸ்அப் இனிமேல் பயன்படுத்த முடியாது. அண்ட் September 2026 தான் வந்து டெட்லைனா கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டா சொல்லணும்னா September 8, 2026 இந்த ஆண்ட்ராய்டு போன்ஸ்ல இருந்து வாட்ஸ்அப் இனிமேல் வேலை பண்ணாது. தட் இஸ் Android 6.0 கீழே இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிற போன்ஸ்ல வாட்ஸ்அப் செயல்படாது அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பாத்துக்கோங்க. அண்ட் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வாட்ஸ்அப் மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் வந்து ரெகுலரா அவங்களுடைய அந்த மினிமம் சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ தட் அவங்களும் வந்து செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும், ஆப் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணணும், அண்ட் புது டூல்ஸ் அண்ட் என்கிரிப்ஷன் சிஸ்டம்ஸோட கம்பேட்டபிளா இருக்கணும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால தான் ஓல்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா ஓல்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அஃப்கோர்ஸ் அது பழசு இல்லையா, பழசு வந்து இந்த மாதிரி புது அப்கிரேட்க்கு சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிற அந்த காரணத்தினால வாட்ஸ்அப் வந்து இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபோன்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ஆக்சஸ் போகாது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு டெட்லைன்லாம் கொடுத்துருக்காங்க இல்லை, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட சாட் அண்ட் மீடியா ஒரு வாட் எவர் டேட்டா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் சேஃபாக நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் வேறு வழியே கிடையாது, அந்த ஃபோனை தூக்கி நீங்கள் உள்ளே வச்சுட்டு புது ஃபோனுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணியே ஆகணும், சரியா? அதனால் உடனடியாக பேக்கப் எடுத்துக்கோங்க உங்களோட சாட் எல்லாம், அண்ட் அப்கிரேடும் பண்ணிக்கோங்க ஒரு புது ஃபோனுக்கு.
1: Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.

0: வெறும் 9680 மந்த்லி இஎம்ஐல பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ் 0 வாட்ல உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர் எஸ்யூவிக்கு அப்கிரேட் ஆகுங்க.
1: ஷார்ஜா ரிங் ரோட்ல டிராபிக் ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. ஒரு கிராஷ் வேற தெரியுது இண்டஸ்ட்ரியல் ஏரியா 15 ஷார்ஜால. 311லையும் டிராஃபிக் குறைஞ்ச மாதிரி இல்லை, பட் ஃபார் நவ் என்னன்னா கிராஷஸ் எதுவும் இல்லை இப்போ நான் பார்க்குற வரைக்கும். அண்ட் E11லையும் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. ராசல்கூர் ரோடில் ஒரு கிராஷ், இந்த துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கிறது பார்க்க முடியுது. அதனால ஏற்கனவே அங்கே ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருந்தது, கன்ஜெஷன் இருந்தது, அது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தென் வேற எங்கே உம்சுகிம் ஸ்ட்ரீட்லேயும் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் உம்சுகிம் ஸ்ட்ரீட்டில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் வந்து நீங்கள் பார்ப்பீங்க துபாய் ஹில்ஸ் பக்கத்தில். யா, அதனால பார்த்து கொஞ்சம் பொறுமையாக டிரைவ் பண்ணுங்கள். வேற எங்கேயும் அன்யூஷுவல் டிராஃபிக்னு சொல்லிக்கும் படியாக எதுவும் இல்லை. டிரைவ் சேஃப்.
2: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetto UAE. Visit Jetto showrooms, a part of Elite Group Holding. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music.
0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய். தூய்மையான பசும்

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை உண்மை உணர்வுடன் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உங்கள் அனைவரின் ஒவ்வொரு வாக்கையும் விலைமதிப்பற்ற நம்பிக்கையாக கருதுகின்றேன் என்று கூறியுள்ளார். இப்போது வரை கிடைத்துள்ள புள்ளி விவரங்களின்படி திமுக கூட்டணிக்கு 1,54,82,782 வாக்குகள் கிடைத்துள்ளன. இம்மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். கூடுதல் தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சியானது நம்மை விட 17,43,000 வாக்குகளை மட்டுமே கூடுதலாக பெற்றுள்ளது என்று அவர் தெரிவித்தார். நமக்கும் அவர்களுக்குமான வாக்கு விழுக்காடு வேறுபாடு என்பது 3.52% விழுக்காடு மட்டுமே என அவர் தெரிவித்துள்ளார். எனவே தமிழ்நாட்டு மக்கள் நம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை வலிமையானதாகவே கருதுகின்றேன் என முதலமைச்சர் கூறினார். அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிக்க நேரில் செல்லுமாறு அனைத்து வேட்பாளர்களையும் கேட்டுக் கொள்வதாக மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தமிழின தலைவர் கலைஞர் வழித்தடத்தில் 100 கண்ட திராவிட பேரியக்கத்தின் கொள்கைகளை செயல்படுத்த இனம் மொழி நாடு காக்கும் பயணத்தை தொடர்வோம். நமது பயணத்தில் எவரையும் பின்தங்க விடமாட்டேன் என்றும் மீண்டும் வெல்வோம் என்றும்

0: உள்ளது. வி டி சதீஷன் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக உள்ளார். இந்நிலையில் கே சி வேணுகோபால் மற்றும் ரமேஷ் சின்னத்தலா ஆகியோருக்கிடையே போட்டி காணப்படுவதாக கூறப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
0: தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள சி ஜோசப் விஜய் மற்றும் அவரது இளம் எழுச்சிமிக்க அரசியல் சக்தியான தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக இலங்கையின் சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலீப் ஜாவீர தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டில் ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கி மிக குறுகிய காலத்துக்குள் இத்தகைய மக்கள் அங்கீகாரத்தை பெற்றுள்ள உங்கள் பயணம் ஒரு அசாதாரண சாதனையாகும். வாரிசு அரசியல் மற்றும் குடும்ப அரசியலுக்கு சவால் விடுத்த விஜய் தமிழ்நாட்டு மக்கள் பெருமளவில் ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு புதிய மாற்று அரசியலுக்கு வழிவகுத்துள்ளார் என திலீப் ஜாவீர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அமீரகத்தில் உள்ள அனைத்து தனியார் கல்வி நிறுவனங்களும் இன்று முதல் மே 8 வரை தொலைதூர கற்றலுக்கு மாறுவதாக துபாயின் அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது. கல்வி அமைச்சகம் வெளியிட்ட நாடு தழுவிய வழிகாட்டுதலை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அந்த வழிகாட்டுதலின்படி மழலையர் பள்ளிகள் மற்றும் அனைத்து அரசு தனியார் பள்ளிகளிலும் உள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாக பணியாளர்கள் மே 5 இன்று முதல் மே 8 வெள்ளிக்கிழமை வரை தொலைநிலை கற்றலுக்கு மாறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகள், மழலையர் பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களை உள்ளடக்கிய இந்த நடவடிக்கை மாணவர்கள், ஊழியர்கள் மற்றும் பரந்த சமூகத்தின் நலனை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ஹோர்முஸில் தென்கொரியா கொடியுடனான கப்பலில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதற்கான காரணம் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவலும் வெளியாகவில்லை. வெடி விபத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை. அத்துடன் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Ally since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் வெப்பநிலை படிப்படியாக குறைவடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கரையோரம் மற்றும் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 39 முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 31 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 33 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ஷார்ஜா மற்றும் உமல்குவைனில் 34 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா மற்றும் ஃபுஜைராவில் 35 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு எதை ஓபன் பண்ணாலும் ஒரே வெற்றி கொண்டாட்டமாக இருக்கிறது இல்லையா? ஸோ இன்னும் ஒரு 2 weeks நமக்கு தெரிய வந்துடும் எக்ஸாக்ட்லி எப்படி இந்த கூட்டணி அமைய போகுது, என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மீன்வால் நிறைய ஸ்டாட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க நியூஸ் சேனல்ஸ்ல பார்க்கும்பொழுதும் சரி, சோஷியல் மீடியால பார்க்கும்பொழுதும் சரி. அண்ட் இன்னொன்று, தாவேகா தலைவர் விஜய் அவருடைய அப்பாவை கட்டித்தழுவி சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய அந்த ஒரு விஷுவலும் வந்து இட் இஸ் கெட்டிங் குவாய்ட் வைரல். அவரோட ஃபேமிலியோட சேர்ந்து அவர் எடுத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் பிக்சர் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்படி விசில் அடிச்சு கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொண்டாட்டங்கள்லாம் தான் இன்னும் வந்துட்டு இருக்கு. எனிவே, மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வெற்றி தான், அதனால டிசர்விங்கான ஒரு செலிப்ரேஷன் இது இல்லையா? இதில் வந்து பல பேருக்கு பல கருத்துக்கள் இருந்தாலும் அவருடைய வெற்றியை வந்து அவர் கொண்டாடிட்டு இருக்காரு. ஸோ வெற்றி பெற்றிருக்காரு, அதனால அவர் கொண்டாடுறாரு, அவருடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஆக போகுது ஏதா போகுதுன்ட்டு. அண்ட் இந்த தேர்தல் வெற்றி சான்றிதழை வந்து அவர் உயர்த்தி கையில் பிடிச்சிட்டு வரக்கூடிய சீன்ஸும் இன்னும் பார்த்துட்டு இருக்க முடியுது பல பேருடைய ஸ்டேட்டஸ்லையும் சோஷியல் மீடியாலையும் டிவி சேனல்ஸ்லையும். எனிவே, இப்படி தான் இருக்கும் இந்த இன்னும் ஒரு 2 வாரங்களில் நமக்கு தெரிய வரும் எப்படி என்ன மாதிரி கூட்டணி அமைப்போது, ஆட்சி அமைப்போது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஃபார் நவ், பேக் டு பேக் 2 பாட்டில் டும் டும் டும் படத்திலிருந்தும் இன்று நேற்று நாளை படத்திலிருந்தும் 2 பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: நம்ம துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோடைய ரெக்கவரி பிளானை நேற்றுக்கு துபாய் ஏர்போர்ட்னுடைய சிஇஓ அவர் அறிவிச்சிருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து திருப்பியும் நமக்கு இந்த அலர்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. பட் அதுக்கு முன்னாடி வெளியான ஒரு செய்தி இது, துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோடைய ரெக்கவரி Q3 பெருமளவு அதிகரிக்க போகுதுங்கிற மாதிரி அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாம் வந்து கம்மியாகிட்டு பேசஞ்சர்ஸோடைய வரத்தும் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவர் ஃபோகஸ் பண்ணியிருந்து சிஇஓ ஆஃப் துபாய் ஏர்போர்ட்ஸ் பால் கிரிஃபித்ஸ் அவர் வந்து தெரிவிச்சிருந்தாரு நேத்துக்கு. இனி வரக்கூடிய மாதங்கள்ல நமக்கு இந்த இழந்தது எல்லாத்தையும் வந்து மீட்டெடுக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ் ஆன ஒரு டைமா இருக்குங்கிற மாதிரி நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இஃப் யூ சி, நேத்துக்கு தான் வந்து அறிவிச்சிருந்தாங்க துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து ஃபுல் கெப்பாசிட்டிக்கு அவங்களுடைய பணிகளை வந்து திருப்பி ஆரம்பிச்சாச்சு. அண்ட் ஃபிளைட்ஸும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செயல்பட ஆரம்பிச்சாச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் க்ரோத் வந்து Q3 இருந்து ஆரம்பிக்கும். அண்ட் இந்த வருஷம் இறுதியில இந்த டூரிஸ்ட்கான இந்த சீசன் வரும்பொழுது நிச்சயமா நிறைய மக்கள் வருவாங்க. இப்பயுமே வந்து சில பேர்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இனி வரக்கூடிய மாதங்கள்ல நம்ம பார்த்தோம்னா பர்டிகுலர்லி டியூரிங் விண்டர் சீசன் நம்ம இழந்தது எல்லாத்தையும் வந்து மீட்டெடுக்க போறோம். அண்ட் துபாய் மாதிரியான ஒரு டெஸ்டினேஷன் வேற எதுவுமே இல்லை மக்களுக்கு ஜாலியா வந்து என்ஜாய் பண்றதுக்கு. அதனால லெட்ஸ் சி, ரெக்கவரி இஸ் அண்டர் வே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ வந்து 100% ஃபுல் கெப்பாசிட்டியில நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து DWC-னுடைய வேலைகளும் வந்து நல்ல ஃபுல் ஸ்விங்ல நடந்துட்டு இருக்கு. அதனால வரக்கூடிய மாதங்கள்ல இந்த டிமாண்ட் அவுட்லுக் வந்து இட் ரிமெயின் ஸ்ட்ராங் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காரு.
1: Update
2: brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
3: Back to back
4: adutha 2 part

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார வர?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
4: அட்டிங்க.

0: 10:31 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். குவிக் அப்டேட்ஸ் ஃப்ரம் அரவுண்ட் தி வேர்ல்ட். நம்ம பார்க்கணும்னா, நம்ம ஊர்ல வந்து முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி பார்க்க முடியுது. அவருடைய ராஜினாமா கடிதத்தை வந்து ஆளுநருக்கு அனுப்பி வச்சாச்சு அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கு. அதோட சேர்த்து பார்த்தா இப்போது வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய புள்ளி விவரங்களின் படி திமுக கூட்டணிக்கு 1,54,82,782 வாக்குகள் கிடைச்சிருக்கு. இவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கூடுதல் தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சியானது நம்மளை விட 17.43 லட்சம் வாக்குகளை மட்டுமே கூடுதலாக பெற்றிருக்கு. நமக்கும் அவங்களுக்குமா இருக்கக்கூடிய அந்த வாக்கு விழுக்காடு வேறுபாடு பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா அது 3.52% மட்டுமே. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை வலிமையா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர் வந்து அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. அது ஒன்று. அதற்கு அடுத்தபடியாக நேற்றுக்கு நடந்த தாக்குதலில் வந்து 3 இந்தியர்கள் இங்கே ஃபுஜைராவில் நடந்த அந்த தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைஞ்சிருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து ஏற்க முடியாதது அப்படின்னு இந்திய வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அந்த செய்தியும் வந்து இப்போது வெளியாகி இருக்கு. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையில் பொதுமக்கள் அதுக்கப்புறம் பொது உட்கட்டமைப்புகள் குறிவைக்கக்கூடிய இந்த வன்முறை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் வலியுறுத்தி இருக்காங்க. ஸோ இது வந்து முற்றிலும் ஏற்க முடியாத ஒன்றுன்ட்டு அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் எஸ் கண்டனம் வந்து தெரிவிக்க வேண்டிய ஒன்று தான். இந்த மாதிரியான தாக்குதல்கள்லாம் வந்து நடக்கக்கூடாது, யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கேட்கவே கூடாது அப்படின்னு நினச்ச அந்த ஒரு சவுண்ட் வந்து நேத்திக்கு நம்ம கேட்டோம். லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் நேத்தியோட அவ்வளோதான், இனிமேல் அந்த சத்தம் நம்ம கேட்கக்கூடாது, இந்த மாதிரி திருப்பியும் வந்து தாக்குதல்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஹோப் மட்டும் இருக்குது. அதாவது ஒரு ஹோப்போடு நம்ம இருப்போம், நடக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு ஹோப்போடையும் ப்ரேயர்ஸோடையும் லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. பார்த்துக்கலாம் என்னானாலும். இப்போ அடுத்ததான் வந்து செம்ம படத்துலேருந்து சண்டாலிங்கிற அந்த பாட்டு, ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல வித் லவ் படத்துலேருந்து மறந்து போச்சுங்கிற பாட்டெல்லாம் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்காக மனசோட்டமேட்டோ சாங்கும் ப்ளே பண்ணுவேன். நல்ல ஒரு பாட்டாக யோசிச்சுவேங்க. 800-8940 கால் பண்ணி கேட்கலாம்.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spot ல plot book பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி jet or dashing car, வாரம் தோறும் gold coins, மேலும் தினமும் 1000 dirhams cash

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட் நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட் ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல
2: என்ன, நீங்க தயாரா?
1: மனசார வேண்டிட்டு மொளகரைச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
2: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்மோட ரேடியோ மற்றும் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
3: அடிக்க போறேன்
4: செழித்தையும் தமிழி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: Traffic update. Traffic update brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months 0 watt ல உங்க brand new Jetor SUV க்கு upgrade ஆகுங்க.
2: டிராஃபிக் டிராஃபிக் டிராஃபிக் 311 இருக்குது, இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் கூட 311 இருக்குது. அண்ட் ஒரு ஒரு மேஜர் ஸ்ட்ரெச்சில் வந்து நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் கன்ஜெஷன் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 311 ஷார்ஜாவில் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. அதனால நீங்கள் டுவர்ட்ஸ் துபாய் வந்துட்டுருக்கீங்கன்னா இந்த ஜாஹியா சைடில் இந்த சிட்டி சென்டர் ஜாஹியாலாம் தாண்டதுக்கு அப்புறமா ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. பிகாஸ் ஒவ்வொரு ஸ்லோவும் டிராஃபிக் நல்லாவே பார்க்க முடியுது. ஓ, ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, மூணு டிராஃபிக் ஆக்சுவலி, ஐ மீன் மூணு கிராஷஸ் இருக்குது. மேப்பை வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்பொழுது தான் தெரியுது மூணு கிராஷஸ் ஆகியிருக்கு. அதனால அந்த பக்கம் நீங்கள் வந்துட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஷார்ஜா ரிங் ரோட்லையும் நம்ம முஹேசனா ஃபிஃப்த் சைடில் பார்த்தோம்னா டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தென் கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் E11 வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. பேரூர் ஸ்ட்ரீட்லையும் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த ரோட்லலாம் தான் கொஞ்சம் கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் ஐ திங்க் ஆன் தி அதர் ஹேண்ட் 611 டிராஃபிக் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ 611 த்ரூ வரணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா துபாய்க்கு தாராளமாக வாங்க, கன்ஜெஷன் எதுவும் இல்லை.
1: Traffic update.
0: Brought to you by Jetto UAE. Visit Jetto showrooms, a part of Elite Group Holding.
1: You are with Kirtana on Mercil Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 10:52 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல இருந்து நானும் அப்படியே பய சொல்லிட்டு கிளம்புறதுக்கான டைம் ஆயிடுச்சு. பட் கிளம்புறதுக்கு முன்னாடி லெட் மீ ரிமைண்ட் யூ, அடுத்த மிகப்பெரிய ரிலீஸ் நம்ம தமிழ் சினிமால கருப்பு திரைப்படம் காத்துட்டு இருக்கு. ஆர்ஜி பாலாஜி அவருடைய இயக்கத்துல ஆக்டர் சூர்யா, த்ரிஷா இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கக்கூடிய படம். அண்ட் இப்ப ரீசெண்டா தான் வந்து த்ரிஷாவோட ரோல்லாம் வந்து ரிவீல் பண்ணாங்க. பிரீத்தி அப்படிங்கிற கேரக்டர் வந்து த்ரிஷா பிளே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லாம் கூட வந்து மிக பிரம்மாண்டமா நடந்தது. இதுல வந்து அந்தந்த ஆக்டர்ஸ் பேசின ஸ்பீச் எல்லாம் வந்து வைரல் ஆயிட்டு இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட கருப்பு திரைப்படம் வரமே 14th ரிலீஸ் ஆக இருக்கு. அண்ட் இந்த படத்துக்கான இன்வைட்ஸ் எல்லாம் நீங்க வின் பண்ணணும், கப்பல் பாசஸ் எல்லாம் வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் மறக்காம கேளுங்க. அண்ட் சோஷியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணுங்க, அங்கேயும் வந்து உங்களுக்காக டிக்கெட் கிவ்வேஸ் எல்லாம் நடக்கும் சரியா. அண்ட் இந்த படத்தை இங்கே நமக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்றது ஃபார்ஸ் ஃபிலிம். ஸோ ஸ்கிரீனிங்ல வந்து நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம ஷோஸ் எல்லாம் கேளுங்க. May 14th இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி ஆஸ் ப்ராமிஸ்ட் மனஸ் தொட்டமிட்டு யாருக்கு வேணும் 800-8940 இப்பவே கால் பண்ணி கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், குட் மார்னிங்.
0: குட் மார்னிங், யார் பேசுறீங்க?
1: முகமது பேசுறேன்.
0: முகமது, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு இதுல இருந்து டேவிட்ல இருந்து போடுங்களேன்.
0: எதுல இருந்துங்க?
1: டேவிட். டேவிட்,
0: டேவிட்ல இருந்தா?
1: ஆமா ஆமா,
0: டேவிட்ல.
1: டேவிட் வேணா, செக்கச்ச வந்த வானத்துல இருந்து அந்த சிட்டுக்குருவின்னு ஒரு சாங் இருக்கு,
0: மழைக்குருவி பாட்டு. செம்ம பாட்டு. ஓகே ஓகே ஓகே, பிளே பண்றேன். கண்டிப்பா பிளே பண்றேன் சரியா.
1: Thank you,
0: Mohammed. Bye. Beautiful song. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. சில பாட்டெல்லாம் வந்து ரிலீஸ் ஆன டைம்ல அதை போட்டு போட்டு கேட்டு நமக்கே போர் அடிக்கிற நிலைமைக்கு நம்மளே நம்மளை கொண்டு போய் தள்ளிக்கிறோம் தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் அது. ஸோ அப்போ போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறமா எப்பவுமே வந்து என்னோட பிளேலிஸ்ட்ல தவறாம இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. நல்ல ஒரு பிரீஸியான சாங், ஏறமான ஒரு பாடியிருப்பாரு. செக்கச்சி வந்த வானம் படத்துல இருந்து உங்களுக்காக பிளே பண்ணிட்டு நானும் அப்படியே கிளம்புறேன். நீங்களும் வந்து பத்திரமா இருங்க சரியா. அலர்ட் மெசேஜஸ் எல்லாம் எப்பயாவது வந்ததுனாலும் பேனிக் எல்லாம் ஆக வேண்டாம், பாத்துக்கலாம். எல்லாத்தையும் கடந்து நம்ம அப்படியே முன்னோக்கி போயிட்டே இருப்போம். அண்ட் ஹாவ் அன் அமேசிங் டே. நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க, மறக்காம அலாம் வச்சாவது தண்ணியை குடிங்க. ஏன்னா வெளியில வந்து டெம்பரேச்சர்லாம் ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சிருச்சு, வெயிலும் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ டேக் கேர், சேஃபா டிரைவ் பண்ணுங்க. நாளைக்கு காலையில 7 மணிக்கு திருப்பி மெர்சல் மார்னிங்ல உங்கள்கிட்ட வந்து பேசுவேன். மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம் ஓட சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் ஆப்பையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் டிரைவ் பண்ணக்கூடிய நேரத்தை தாண்டி மற்ற நேரங்களிலும் நீங்க எங்களோட கனெக்டடா இருக்கலாம் சரியா. மது ரெடியா இருக்காரு மிசலா கேஃபேக்கு, அவரோட கண்டினியூ பண்ணுங்க. பாய்.
2: Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spot ல plot book பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி jet or dashing car, வாரந்தோறும் gold coins, மேலும் தினமும் 1000 dirhams cash வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியை முத்துவையில் கருணாநிதி ஸ்டாலின் ராஜினாமா செய்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் முடிவை தொடர்ந்து முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கருக்கு மு க ஸ்டாலின் அனுப்பியுள்ளார். திமுக கூட்டணி 73 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் எதிர்க்கட்சியாக செயற்பட உள்ளது. வலிமையான எதிர்க்கட்சியாக இருந்து மக்களுக்கான அரசியலை தொடர்வோம் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் எம்எல்ஏக்கள் பனையூரில் கட்சி அலுவலகத்தில் கூடியுள்ளனர். தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து எம்எல்ஏக்களும் பனையூர் வருகை தந்துள்ளனர். இதனிடையே நாளை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தப்பட உள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை சென்னை வருமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் விஜய் பெரும்பான்மையான மக்களின் மனதை வென்று வெற்றி கனியை பறித்துள்ளார். கட்சியை தொடங்கிய சிறிது காலத்திலேயே மாபெரும் வெற்றியை ருசித்த விஜயை மனதார வாழ்த்துகிறேன் என ஆந்திர துணை முதல்வரும் ஜனசேனா கட்சித் தலைவருமான பவன் கல்யாண் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் மகனும் கல்வி அமைச்சருமான லோகேஷ் தனது சமூக வலைதள பதிவில் விஜய் அரசியல் அரங்கேற்றமை அதிரடியாக உள்ளது. தமிழகத்தில் இளைய சமுதாய வாக்காளர்களின் ஒட்டுமொத்த வெற்றி இதுவென்று தெரிவித்துள்ளார். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு பொறுப்புகள் கடமைகளுடன் வெற்றி நடை போட தாவைக்கா தலைவர் விஜய்க்கு வாழ்த்துகள் என்று அவர் கூறியுள்ளார்.

0: ஆலோசகர் டாக்டர் அன்வகர் காஷ் தெரிவித்துள்ளார். இந்த செய்திகள் மதிப்புகளும் பொறுப்பும் அடிப்படையாக கொண்டு ஒரு சர்வதேச அமைப்பிற்கான உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக அவர் கூறினார். சட்டவிரோத நடவடிக்கைகளை நிராகரித்து அவற்றை மேற்கொள்ளும் தரப்புகளை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதையும் வெளிப்படுத்துவதாக அவர் மேலும் கூறினார். இந்த நிலைப்பாடுகள் அரேபிய வளைகுடாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்துவதற்கு பொறுப்பான தாக்குதல் நடத்திய தரப்பாக ஈரான் இருப்பதை உறுதிப்படுத்துவதாகவும் அன்வர் கர்காஷ் கூறினார். மேலும் அப்பிராந்தியத்தில் பாதுகாப்புக்கும் நிலைத்தன்மைக்கும் ஆபத்து மற்றும் அச்சுறுத்தலின் மூலமாக ஈரான் விளங்குகிறது என்பதை வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் இடம்பெற்ற வெடிவிபத்தில் சிக்கிய 21 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் சிக்கிய 61 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக கூட்டு எதிர்க்கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கருத்தரங்கு தொடரின் அடுத்த கருத்தரங்கு எதிர்வரும் 10 தேதி மாத்தறையில் நடைபெறவுள்ளது. நேற்று கூட்டு எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் இது தொடர்பில் இறுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிஸின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கூட்டு எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று படிப்படியாக வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கரையோரம் மற்றும் உள்ளக பிராந்தியங்களில் 39 முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகலில் கிழக்கு பகுதிகளில் மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மணிக்கு 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் லேசானது முதல் மிதமான காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அஜ்மானில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸ், அபுதாபியில் 34 டிகிரி செல்சியஸிலும், புஜிராவில் 35 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல் கைமா மற்றும் உமல் குவைனில் 36 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 37 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: நீங்க எல்லாருமே பல நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்களே, அதுக்கேத்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை நாங்க கொடுக்குறோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ அன்பிலீவபிளி அன்எக்ஸ்பெக்டட்லி என்னெல்லாமோ நடந்துச்சுங்க. இது ஒரு த்ரீ வே ஃபைட், பியூர் த்ரீ வே ஃபைட். அதில் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் 100 சீட்டுகளுக்கும் மேலே வாங்கி வெற்றிகரமாக அவங்க ஆளுங்கட்சியாக போகிறத உறுதி செஞ்சுருக்காங்க. பட் இந்த மெஜாரிட்டி வரதுக்காக அவங்க அஃப்கோர்ஸ் கூட்டணி வைக்கணும். இப்போ எல்லாருமே சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு 2 வாரம் டைமும் கேட்டிருக்காரு, கால அவகாசமும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். குரல் ஏண்டா இப்போ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முந்தானித்து வந்த ஜுரம் இன்னும் போவே இல்லை, என்னென்னு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட வேண்டியது தான். இந்த செல்ஃபாக சரி பண்ணிக்கிறதுல இனிமேல் செட் ஆகாது. ஸோ அதனால தான் குரல் அப்படி இருக்குது, கோச்சிக்காதீங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு ஷோவை நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிடுறேன், அப்படியே வீட்டுக்கு ஓடிடுறேன், சரியா? ஓகே, இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நான் ஆர்ஜி மது பேசிகிட்டு இருக்கேன். பேசிக் விஷயங்கள்லாம் பார்த்துடலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, நேத்திக்கு திருப்பி அலர்ட் வந்துச்சு, நீங்க பாத்திருப்பீங்க. UAE தரப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா, they have engaged with 12 ballistic missiles, 3 cruise missiles and 4 drones on May 4th. But இப்போதைக்கு எவ்ரிதிங் இஸ் பேக் டு நார்மல். இன்றைக்கி மார்னிங் வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி, ஸோ ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து ரிமோட் லேர்னிங் 3 நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் தற்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட். பார்த்து நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ ஸ்கூல்லையோ அப்டேட் என்னங்கிறத கேட்டுக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. Back to back.

0: சாப்பாடு குட்டி வச்சுட்டு யாரையுமே சாப்பிட கூப்பிடலாம் எப்படி?
1: அதுக்காக நானு ரோட் ரோடா போய் மைக் போட்டாடா சொல்ல முடியும்.
0: மைக்ல நீங்க சொல்ல வேணாம், அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
0: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
3: போன்றீங்க ஆச்சா. சாரி, சைலன்ட்ல போட
0: மறந்துட்டேன். நிவி,
3: இதை கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு
3: நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
0: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்ன
3: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
0: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
3: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
0: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: ஓகே, உங்களுக்கு கோல்ட் ரேட் சொல்லிட்டு அப்படியே டிராஃபிக்கும் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன்
1: நானு. இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought you by Kalyan Jewelers. Shop now at Kalyan Jewelers and enjoy up to 50% off on making charges.
0: 24 கேரட் தங்கம் இன்னைக்கு 546.25 திரஹம்ஸ் அண்ட் 22 கேரட் தங்கம் 505.75 அண்ட் 21 கேரட் தங்கம் 485, 18 கேரட் தங்கம் 415.50 இருக்கு. இதான் இன்னைக்கான கோல்ட் ரேட், மே 5th டேட் இன்னைக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought you by Kalyan Jewelers.
0: ஆல் ரைட், நான் ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன். இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். இப்போ டிராஃபிக் எங்க இருக்குன்னு பார்க்கலாம்.
1: டிராஃபிக் அப்டேட். டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor. வெறும் 966 AED monthly EMI ல pay after 6 months 0 VAT ல உங்க brand new Jetor SUV க்கு அப்கிரேட் ஆகுங்க.
0: ஓகே, சாரா சென்டர் கிட்லாம் வந்து டுவர்ட்ஸ் துபாய் வந்துட்டு இருக்கீங்கன்னா E11 ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அண்ட் கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ளே, ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ளலாம் இந்த ஷார்ஜா ரிங் ரோடு பக்கத்தில் நல்லாவே ஸ்லோவாக இருக்குது. மலையா ஸ்ட்ரீட்டும் நல்லா ஸ்லோவாக இருக்குது. 311 டுவர்ட்ஸ் துபாய் வந்துட்டுருக்கீங்கன்னா அந்த இது ரோட் தண்டி டுவர்ட்ஸ் மலையா ஸ்ட்ரீட் வந்துட்டு இருக்கும் ஸ்லோவாக இருக்குது. துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக் கிட்ட ராசல் கோரோட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இதுதான் தற்போதைய நிலவரம். அண்ட் ஃபர்தர் அப்டேட்ஸு கொஞ்சம் நேரம் பேச்சு நான் கொடுக்குறேன். ஓகேவா?
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அதப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப்
1: பண்ணுங்க. துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 40 கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். 89.4 தமிழ் எஃப்எம் தமிழகத்தின் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். அதில் மசாலா கேஃபே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜி வந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்ம கூட யார் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், அது எப்படி நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்.
1: சரி, தொட்ட சரியில் எனக்கு நான் உங்களை ரொம்ப பேச வைக்கல. எனக்கு வீரநடை படத்துல இருந்து பாட்டு இருக்குமா?
0: வீரநடை?
1: ஆமா,
0: நான் பாக்குறேன். ஒருவேளை இல்லனா
1: காலையில கதர் இருக்கேன்னு வரும் ஒரு பாட்டு.
0: சரி, ஏதாவது ஈஸியா கொடுங்க. எதுக்கு
1: கேட்கலாம்,
0: வேற ஏதாவது ஈஸியா கொடுங்க.
1: இல்ல, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன், நல்ல லிரிக்ஸ் எல்லாம் வரும். ஆமா, பட்ட வட்ட பாறையில பரவரிசி திட்டிரு.
0: எனக்கு தெரியும் நீங்க அந்த பாட்டு ஏன் கேக்குறீங்க. நீங்க வேற பாட்டு சொல்லுங்க. நினைச்சீங்க பயங்கரமா ஸ்வீப் ஆயிருச்சு சென்னை மதுரை.
1: யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. சரி பாப்பா, அடுத்த 5 வருஷம் நல்லத கொண்டு போன அவ்வளவுதான்.
0: கரெக்ட். தலைவால இருந்து என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: என்ன தலைவா பாட்டுல இருந்து தலைவா பாட்டு போட்டு
0: தலைவா பாட்டு போடுவா? சரி,
1: ஆமா,
0: சரிங்க.
1: ஓகே,
0: தேங்க்யூ, தேங்க்யூ, பாய், ஹாவ் அ நைஸ் டே. அண்ட் உங்களை நான் 12 மணிக்கு மேல வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங், ஜெனூன் பார்ட்ஸ் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டை முன்னணிக்கு கொண்டு செல்லும் சிறந்த தலைவராக விஜய் உயர வாழ்த்துகள் என்று இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஊழலற்ற அரசியல், சமூக நீதி, சமத்துவத்தை முன்னிறுத்தி தமிழகத்தை முன்னணிக்கு கொண்டு செல்ல வாழ்த்துகள் என்று அவர் கூறினார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில்தான் திமுக தொடர்கின்றது என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். விருத்தாச்சலம் மக்களுக்கு தேர்தலில் தாம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற பாடுபடுவேன் என அவர் கூறியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடன் கூட்டணி கட்சித் தலைவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் நேரில் சந்திப்பு மேற்கொண்டுள்ளனர். மு க ஸ்டாலினை பே சண்முகம், திருமாவளவன், மு வீரபாண்டியன் ஆகியோர் நேரில் சந்தித்துள்ளனர். கல்வி, சுகாதாரம், பெண்கள் மேம்பாட்டை கொள்கைகளாக முன்வைத்து மு க ஸ்டாலின் தேர்தலை சந்தித்தார் என அரவிந்த் கெஜ்ரிவால் பாராட்டு தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக ரங்கசாமி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 12 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. புஜிரா எண்ணெய் தொழில்துறை வலயத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு இந்திய பிரதமர் நரேந்திரமோடி கண்டனம் வெளியிட்டுள்ளார். மேலும் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதிப்படுத்துவது மிக முக்கியமானது என்று அவர் வலியுறுத்தினார். இது நீண்டகால பிராந்திய அமைதி, நிலைத்தன்மை மற்றும் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்புக்கு அத்தியாவசியமானது என்றும் அவர் கூறினார். இதனிடையே புஜைரா மீதான தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புஜைரா மீதான தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த மோதல்களையும் பொதுமக்கள் உட்கட்டமைப்புகள் மற்றும் அப்பாவி பொதுமக்களை இலக்கு வைப்பதையும் உடனடியாக ஈரான் நிறுத்த வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ

0: தை ஆதரிப்பதாகவும் அவர் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் மாகாண சபை தேர்தல்கள் தவிர்ந்த ஏனைய தேர்தல் சட்டங்களை மீளாய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக 12 உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்ற விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவினால் இது தொடர்பான அறிவித்தல் இன்று பாராளுமன்றத்தில் விடுக்கப்பட்டது. மாகாண சபை தேர்தல் சட்டங்கள் தவிர்ந்த ஏனைய தேர்தல் சட்ட கட்டமைப்புகளை ஆழமாக மீளாய்வு செய்தல், அது குறித்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தல் மற்றும் நடைமுறையில் உள்ள சட்ட கட்டமைப்பு மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் அமைப்பதற்கு தேவையான முன்மொழிவுகளையும் பரிந்துரைகளையும் முன்வைத்தல் என்பன இந்த விசேட குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பிரதான பொறுப்புகளாகும். இந்த குழுவின் தலைவராக பேராசிரியர் AHMH அபயரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் மீதான தாக்குதலை சவுதி அரேபியா வெண்மையாக கண்டித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பொதுமக்கள் மற்றும் பொருளாதார வசதிகள் மீதும் அமீரக நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல் மீது ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் நடத்திய தாக்குதலை ரியாத் வன்மையாக கண்டிப்பதாக சவுதி வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சகோதர நாடான ஐக்கிய அரபு அமீரகம் தனது இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பேணுவதற்காக எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு சவுதி அரேபியா தனது ஆதரவை உறுதிப்படுத்துவதாக அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது. ஈரான் இந்த தாக்குதல்களை நிறுத்தவும் சர்வதேச சட்டத்தின் கோட்பாடுகள் மற்றும் தொடர்புடைய ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை தீர்மானங்களுக்கு இணங்கவும் சிறந்த அண்டை உறவு கொள்கைகளை மதிக்கவும் அழைப்பு விடுப்பதாக சவுதி வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: மத்திய கிழக்கு போரின் பொருளாதார தாக்கங்களை சமாளிக்க தாய்லாந்து அரசு 12.2 பில்லியன் டாலர் அவசர கடன் திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இது கடந்த பல தசாப்தங்களில் நாட்டின் மிகப்பெரிய கடன் திட்டங்களில் ஒன்றாகும். இந்த நிதி உள்நாட்டு செலவினங்களுக்காகவும் பணவீக்கம் உயர்ந்து வளர்ச்சி மந்தமாகும் சூழலில் மக்களுக்கு ஏற்படும் பொருளாதார சிரமங்களை குறைக்கவும் பயன்படுத்தப்படும் என தாய்லாந்து அமைச்சரவை தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் நிதி அமைச்சகம் நாட்டின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி வளர்ச்சிக் கணிப்பை 1.6% குறைத்தது. இது முந்தைய ஆண்டின் 2.4% வளர்ச்சியில் இருந்து மிக குறைவாகும்.
2: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமெரிக்கத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும். வெப்பநிலை படிப்படியாக உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் வேளையில் கிழக்கு பகுதிகளில் மேகமூட்டத்துடன் காணப்படும். அஜ்மானில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் புஜேராவில் 35 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் உமல் குவாயினில் 37 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 89.4 Tamil FM. Namma radio, namma music.

0: UAE ஸ்கூல்ஸ் பத்தி ஒரு அப்டேட் இருக்கு.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Okay, UAE schools வந்து அடுத்த ஒரு மூணு நாளைக்கு 8th of May வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது ரிமோட் லேர்னிங், அதுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, ஸ்டடி ஃப்ரம் ஹோம் டீச்சர்ஸ்க்கு, அது ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ 8th வரைக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ April 20th வந்து டைரெக்டாக ஸ்கூலுக்கு போய் படிக்கிற அந்த ஒரு ப்ராசஸ் ஆரம்பித்தாங்க இல்லையா. இப்போ மறுபடியும் ஒரு மூணு நாளைக்கு டெம்பரவரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்தர் அப்டேட்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ஆல்ரைட், தங்கத்தோட விலை வந்து எப்பவுமே ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை நம்பி தான் இருக்கும். நேற்று வந்து நல்லாவே குறைஞ்சிச்சு, இப்போ கொஞ்சம் அப்படியே கன்சாலிடேட் ஆயிருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை brought to you by Kalyan Jewelers. Shop now at Kalyan Jewelers and enjoy up to 50% off on making charges.
0: 24 carat தங்கம் வந்து 546.25 dirhams ஆகும், 22 carat 505.75 ஆகும், 21 carat 485 dirhams ஆகும், 18 carat 415.50 dirhams ஆகும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதான் இன்றைக்கான கோல்ட் ரேட், டேட்டட் 5th மே.
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட்
2: brought to you by Kalyan Jewelers.
4: Back to back.
5: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய், பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய்.

உலகத்தில் நான் எதை வேணால் இழக்க தயாராக இருப்பேன், ஆனால் காஃபி இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளா நீங்கள். சயின்டிஸ்ட்லாம் வந்து உங்கள் உடலுக்கு காஃபி என்ன செய்யும், கட் அண்ட் பிரெயின் ஆக்சிஸில் காஃபியோட ரியாக்ஷன் அண்ட் இம்பேக்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. ஸோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் நிறைய காஃபியை குடிக்க வச்சு அவங்களை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நிறையா மூட்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிருக்கு, டிப்ரெஷன், இம்பல்சிவிட்டி இதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதையும் தாண்டி நிறைய காஃபி ட்ரிங்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் பாக்டீரியா அவங்க உடல்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஆசிட் ப்ரொடக்ஷனுக்காகவும் உதவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கட்டை பொறுத்த வரைக்கும் காஃபி நீங்கள் அதிகமாக குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அசிட் ரீஃப்ளெக்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த காஃபி உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குமான்னு கேட்டால் 100% எஸ் தான். இது வந்து கண்டிப்பாக உங்கள் தலைவலி, உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே ஒரு லெவலில் வந்து குறைக்கும். அதுவும் குறிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் காஃபி, எஸ்ப்ரெஸோ, அமெரிக்கானோ, ஸ்பானிஷ் லேட்டை என்னலாமோ சொல்லுவாங்க, பட் ஃபில்டர் காஃபி மாதிரி எந்த காஃபியுமே இந்த உலகத்தில் கிடையாதுன்னு ஸ்ட்ராங்காக நினைக்கிறவன் நான். அதனால் அப் ஃபில்டர் காஃபி, வாழ்க ஃபில்டர் காஃபி. தொடர்ந்து பேசுவோம். இது மசாலா கஃபி 89.4 தமிழ் FM. ஆர்ஜி மது பேசிகிட்ருக்கேன். ஸ்டே டியூன்.

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபலல் இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: brought to you by Basha by Biryani.
1: We'll be back after a short commercial break.
2: கற்பூரங்காட்டி கண்ணுல ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல
3: என்ன நீங்க தயாரா
2: மனசார வேண்டிட்டு மொளகரைச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
3: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம். நம்ம டைம் சப்பாடி அடிக்க
4: போறோம். வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
3: எஸ், பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 0 வாட், 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
4: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
3: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
5: செழித்தையும் தமிழை ஒளி.

நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா.
2: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
3: Golden Song of the Hour. Golden Song of the Hour.
4: Brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: என்ன, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.

0: ஆர்ஜி மது பேசிட்டு இருக்கேன் 89.4 தமிழ் FM-ல.
1: Traffic update. Traffic update brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI-ல pay after 6 months 0 VAT-ல உங்க brand new Jetor SUV-க்கு அப்கிரேட் ஆகுங்க.
0: Okay, so E11, E311 பேசிக் ஷார்ஜா துபாய், துபாய்டு ஷார்ஜா டிராஃபிக் கொஞ்சம் அப்படியே லைட்டாக பில்டப்பாக ஆரம்பிக்குது. மலையா ஸ்ட்ரீட் இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் தான் இருக்குது. அங்கங்கங்கங்கே இந்த ஜங்ஷன் கிட்டலாம் வந்து ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. மற்றபடி எங்கேயுமே பெரிய ஒரு ஜாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அப்டேட் பண்ணுங்க. தெரியும்
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
0: இப்போ ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியாக ஊருக்கு ஊருக்கு பணம் அனுப்பினீங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்? வழக்கமாகவே அலன்சாரி எக்ஸ்சேஞ்சில் நிறைய ஆஃபர் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி என்ன ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்கன்னா, நீங்கள் ஜெட்டோர் டேஷிங் கார் வின் பண்ணலாம், வாரந்தோறும் கோல்டு காயின்ஸ் வின் பண்ணலாம், டெய்லி 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. June 14th வரைக்கும் தான் இந்த ஆஃபர், அதனால் நல்ல டைம் இருக்குதுன்னு நினச்சி விட்டுறாதீங்க. அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ண பண்ண உங்களுக்கு அதிகமாக வின் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. உடனே அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், அல்லது ஏதாவது ஒரு அலன்சாரி எக்ஸ்சேஞ்சோட பிரான்ச்சை விசிட் பண்ணுங்கள். அண்ட் என்ஜாய் த ஆஃபர். ஓகேவா, தொடர்ந்து பேசுவோம். ஒரு மணிக்கு மேலே இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
3: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கேஃபே வித் RJ மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: புதிய அரசாங்கம் திமுக அரசின் திட்டங்களை தொடர வேண்டும் என வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார். திமுக ஆட்சியின் நலத்திட்டங்களை ஆட்சி அமைக்கப் போகும் கட்சி தொடர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பு ஏற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். திமுக கூட்டணி கட்சிகள் வேறு கட்சிகளை ஆதரிக்காது என்பது எனது திடமான நம்பிக்கை என்று வைகோ தெரிவித்தார். திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை தாவைக்கா தலைவர் விஜய் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவைக்கா தலைவர் விஜய் சென்னை நீலாங்கரையில் வசித்து வருகின்றார். எனவே அவர் அடிக்கடி வந்து செல்லும் வகையில் பெரம்பூர் தொகுதியை அருகில் இருப்பதால் அந்த தொகுதி எம்எல்ஏவாகவே தொடர விரும்புவார் என்று கூறப்படுகிறது. திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்யும் பட்சத்தில் அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மற்ற கட்சிகளில் தற்போதைய வேட்பாளர்களை மீண்டும் போட்டியிட வாய்ப்புள்ளது. தாவைக்கா சார்பில் லால்குடி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த கூப்ப கிருஷ்ணனை திருச்சி கிழக்கு தொகுதியில் களமிறக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் க ராஜசேகரன், நாதக சார்பில் கிருஷ்ணசாமி ஆகியோர் போட்டியிட்டிருந்தனர்.
1: இந்திய செய்திகள்.
2: கடந்த மார்ச் மாதத்துக்கான உற்பத்தி துறை அறிக்கையின் அடிப்படையில் கடந்த மாதத்தில் இந்தியாவின் உற்பத்தி துறையின் மொத்த செயல்பாடு குறியீடு 54.7 புள்ளிகளை பெற்று உயர்ந்துள்ளது. இது அதற்கு முந்தைய மாதத்தில் பதிவான 53.9 புள்ளிகளை காட்டிலும் 0.8 புள்ளிகள் அதிகமாகும். இது மொத்த செயல்பாட்டு சூழலில் 4 ஆண்டுகளில் 2வது மெதுவான முன்னேற்றத்தை குறிக்கின்றது. புதிய ஆர்டர்கள், உற்பத்தி, வேலைவாய்ப்பு, வழங்குநர் விநியோக நேரம் மற்றும் கொள்முதல் கையிருப்பு போன்ற அளவுகோள்களின் அடிப்படையில் உற்பத்தி துறை மொத்த செயற்பாட்டு குறியீடு கணக்கிடப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அந்நிறுவனத்தின் முன்னாள் பிரதான நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகமவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சந்தேக நபரை 5 லட்சம் ரூபாய் ரொக்க பிணை மற்றும் தலா 100 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சரீர பிணைகளில் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபரின் வெளிநாட்டு பயணங்களுக்கும் நீதவான் தடை விதித்துள்ளார்.
1: அமீரக செய்திகள்.

0: இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அந்த வழிகாட்டுதலின்படி மழலையர் பள்ளிகள் மற்றும் அனைத்து அரசு தனியார் பள்ளிகளிலும் உள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாக பணியாளர்கள் மே 5 இன்று முதல் மே 8 வெள்ளிக்கிழமை வரை தொலைதூர கற்றலுக்கு மாறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகள், மழலையர் பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களை உள்ளடக்கிய இந்த நடவடிக்கை மாணவர்கள், ஊழியர்கள் மற்றும் பரந்த சமூகத்தின் நலனை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு வளைகுடாவின் முன்னணி நிறுவனமான ABC காகு சிறப்பு சேவைகளை செயல்படுத்தியுள்ளது. பக்ரீத் பண்டிகை காலத்தில் வாடிக்கையாளர்களுக்கு அதிகமான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து ABC காகோ கிளைகளும் இரவு நேரம் வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கான டெலிவரி சேவைகளிலும் நேரம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. தற்போதுள்ள சூழ்நிலைகளில் வழக்கம் போல துரிதமான சேவை உறுதி செய்யப்படும் என ABC காகோ என் கொரிய நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பக்ரீத் பண்டிகைக்கான பரிசுகள் மற்றும் தேவையான பொருட்களை தாய்நாட்டில் வசிக்கும் அன்புக்குரியவர்களிடம் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டு சேர்க்கும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேற்கு ஆசிய பகுதிகளில் நிலவும் மோதல் சூழலில் அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் நம்பகத்தன்மையுடனான சேவை வழங்கப்பட்டு வருகின்றது. பாதுகாப்பான டெலிவரிக்கான அனைத்து நவீன வசதிகளும் தயார் நிலையில் உள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இப்போ எல்லாரும் வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது ஈதல தான், ஹாலிடேஸ் தான்ல.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Okay, so இதெல்லாம் ஹாலிடேஸ் முடிட்டு ஸ்கூல்ஸ்ல நிறைய டீச்சர்ஸ்லாம் வரவேற்கக்கூடிய விஷயமா என்னவா இருக்குன்னா, அவங்க வந்து இந்த எக்ஸ்டெண்டட் பிரேக் இருக்கிறதால அட்வான்ஸாக ரிவிஷன்லாம் வச்சு முடிச்சிடுறாங்களாம். இப்போ டிஸ்டன்ஸ் லேர்னிங் வேறு அடுத்த 3 நாளைக்கு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ ப்ராபப்ளி 26th Tuesday, அதாவது May 26th Tuesday வந்து அரஃபா டேவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. UAE கேபினெட் அப்ரூவ் பண்ண இதில் அதை ஹாலிடேஸின் படி வெட்னஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் லீவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் UAE கன்ஃபார்ம் பண்ணல. கேபினெட் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா வெட்னஸ்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவ் இருந்துச்சுன்னா அரஃபா டே சேர்த்து 6 days லீவ் கிடைக்கும். ஒருவேளை உங்கள் கம்பெனியில் மண்டேவும் சேர்த்து லீவு கொடுத்துட்டாங்கன்னா 9 நாள், அப்புறம் என்ன ஜாலி தான்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு கோல்ட் ரேட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இது 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். 8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: மனதை
3: வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 0586815179.

0: all red.
1: Brought to you by Kalyan Jewelers. Shop now at Kalyan Jewelers and enjoy up to 50% off on making charges. ஓகே, 24 கேரட் தங்கம் இன்னைக்கு 546.25 திரகம்ஸ் ஆகும், 22 கேரட் தங்கம் 505.75 திரகம்ஸ் ஆகும், 21 கேரட் தங்கம் 485 திரகம்ஸ் ஆகும், 18 கேரட் தங்கம் 415.50 திரகம்ஸ் ஆகும் இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை
1: brought you by கல்யாண் ஜுவல்லர்ஸ். நீங்க இன்னும் 89.4 தமிழ் எஃப்எம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் சொல்லுங்க. வெளிவெளி நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து 89.4 தமிழ் எஃப்எம் அப்ளிகேஷன் வழியாக தான் கேட்கலாம். அடிக்கடி நேற்று பண்ண மாதிரி நாங்கள் நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகளாக வந்து நடத்துவோம், அதுல எல்லாமும் நீங்க வந்து பங்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப் ஆட்ஸ் எதுவும் இல்லாத 89.4 தமிழ் எஃப்எம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்க. ஓகேவா? ரைட்டு, தொடர்ந்து பேசுவோம். பாட்டு வந்துகிட்டு இருக்கு, இது 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: போடு 90s not out.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி வச்ச

0: ஒரு சினிமா சீனை பிளே பண்ணி காட்டுவோம், அதே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: என் பேர் ஸ்வீட்டி.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிட்டு இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

ஏன் ஒரு ஓட்டு என்ன ஆகிடப்போது, இப்போ ஏன் ஒரு ஓட்டு போட்டால் மட்டும் எல்லாம் மாறிடுமான்னு கேட்குறவங்களுக்கு சரியான பதில் நேற்று கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திருப்பத்தூரில், சவுத் சைடில் இருக்கிற திருப்பத்தூர், வேலூர் ஆம்பூர் திருப்பத்தூர் கிடையாது, அந்த திருப்பத்தூரில் என்ன தெரியுமா இருக்குது? டிவிகே வேட்பாளர்களுக்கும் திமுக வேட்பாளர்களுக்கும் கடும் போட்டி நிலவியிருக்கு. அதுக்கப்புறமா டிவிகே வேட்பாளர் ஒரு வாக்கில் வின் பண்ணியிருக்கார். சிவகங்கை திருப்பத்தூர் சிறீனிவாச சேதுபதி அவர் பேர், 83,375 ஓட்டுகள் எடுத்திருக்கார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெரிய கருப்பன் 83,374 வாக்குகள் எடுத்திருக்காரு. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல இவருக்கு, இப்போ சம சோகமாக இருந்திருப்பாரு. ஸோ இதுதாங்க, இதுதான் இந்த ஒரு ஓட்டுங்கிறது பார்த்தீங்களா, கடைசியில் தமிழ்நாட்டிலே வந்துருச்சு. இப்போ அந்த சிவகங்கை திருப்பத்தூரில் யாராவது ஒருத்தர் போகாமல் என்னத்தை நான் போட்டால் மட்டும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க, அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல. அதனால் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். நேற்று நடந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டை நம்ம எடுத்து பார்க்கும்போது, விஜய் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், அடுத்த முதலமைச்சர், அவர் வின் பண்ணதுக்கு அவர் சிட்டிஸ் இருக்குல்ல, சிட்டிஸை கேப்சர் பண்ணது தான் மிகப்பெரிய ஒரு ஃபேக்டராக இருக்குது. சென்னையிலலாம் 30,000, 40,000, 80,000, 90,000 ஓட்டு வித்தியாசம், இப்படிலாம் மேசிவாக வின் பண்ணியிருந்தாங்க டிவிகே கேண்டிடேட்ஸ். சென்னையில் வந்து அவங்க வின் ரேட் ரொம்ப அதிகம். சென்னை, மதுரை, திருச்சி மாதிரி சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே அவங்க வின் ரேட் பயங்கர அதிகம், சரியான வின் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய எக்ஸ்ஃபேக்டர் ஆகிடுச்சு. அதையும் தாண்டி சில இடங்களில் அவங்க வின் பண்ணவே தான், ஆல்மோஸ்ட் அவங்க 108 சீட்ஸில் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ தமிழக வரலாற்றில் 1947 இன்னி வரைக்கும், பிரிட்டிஷ்காரங்க காலத்துலேருந்து இன்னி வரைக்கும், ஃபஸ்ட் டைம் ஒரு இரண்டு பிரதான திராவிட கட்சிகள் ஆட்சி அமைக்க போகிறதில்லை அப்படின்னு நினைக்கும்போது பயங்கர ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாப்பா தாத்தாவில் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு கட்சிங்க தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மக்கள் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒருத்தரை டக்குன்னு இப்படி மேசிவாக ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பேரே வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் டிஎம்கே ஏடிஎம்கே நீங்கள் நல்லா ஃபைட் பண்ணிங்க, கண்டிப்பாக நிறைய நல்லதெல்லாமும் செஞ்சுருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேருமே. ஃப்யூச்சரில் நீங்களும் வெற்றி பெறத்துக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நாம் தமிழர் போராடிக்கிட்டே இருங்க, நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த வெற்றி இலக்கு அடைவீங்க. எல்லா கட்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு ஆர்ஜி மோதிக்கு இந்த கிளம்புறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எது இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம் சமூக வலைதள பக்கங்களை தெரியப்படுத்துங்க. நாளை சந்திப்போம். உடம்பு நல்லா இருந்தால் இல்லைனா வேறு யாரையாவது வேறு சொல்லிடுறேன். ஓகேவா, டேக் கேர், பை பை. Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் ட்ரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் பொதுமக்கள் உட்கட்டமைப்புகள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை வன்மையாக கண்டிப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாப் ஷெரீப் தெரிவித்துள்ளார். மேலும் அமீரக ஜனாதிபதி மெய்தகு ஷேக் முகமது பின் ஜாயித் அல் நஹ்யானுக்கு தனது முழுமையான ஆதரவையும் தெரிவித்தார். இந்த இக்கட்டான நேரத்தில் பாகிஸ்தான் நமது அமீரக சகோதர சகோதரிகளுடன் ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கத்துடனும் உறுதியாக நிற்பதாக அவர் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். பிராந்தியத்தில் நீடித்த அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கு தேவையான ராஜதந்திர வழியை ஏற்படுத்துவதற்காக போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படுவது மதிக்கப்படுவது முற்றிலும் அவசியமாகும் என்று அவர் வலியுறுத்தினார். மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் அதிகரித்ததால் பலவீனமான அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தம் குறித்த அச்சங்கள் வலுப்பெற்றுள்ளன. மேலும் ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இருதரப்பினரும் எந்த முன்னேற்றமும் காணவில்லை என்ற நிலையில் ஆசிய பங்குச்சந்தைகள் இன்று சரிந்தன. மேலும் எண்ணெய் விலைகள் குறைந்த போதிலும் ஹோர்மோஸ் நீர் வழிப்பாதை தொடர்பாக இரு நாடுகளும் மோதல்களில் ஈடுபட்டதாலும் ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக அறிவித்தாலும் நேற்று ஏற்பட்ட ஏற்றத்தில் பெரும்பாலானவை தக்கவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவராக அக்கட்சியின் தலைவர் விஜய் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மேலும் விஜய் முதலமைச்சராக ஆதரவளித்து அக்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களிடம் உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்து பெறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழக ஆளுநர் ஆர் வி ஆர்லேக்கரை நாளை சந்தித்து தவேகா தலைவர் விஜய் தமிழகத்தில் ஆட்சியமைக்க உரிமை கோர உள்ளார். இந்த சந்திப்புக்காக ஆளுநரிடம் நேரம் கோரப்பட்டுள்ளது. இதனிடையே ஆட்சி அமைப்பதற்கான கடிதத்தை ஆளுநரிடம் தவேகா தலைவர் விஜய் மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
2: பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய பகவந்த் மான், ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிய 6 மாநிலங்களவை உறுப்பினர்களும் பஞ்சாபில் உள்ள அக்கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்று தெரிவித்தார். தேர்வு செய்யப்பட்டவர் என்பதற்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதற்கும் இடையே வித்தியாசம் உள்ளது என்று தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் ஜனாதிபதி சரியான தீர்ப்பை வழங்குவார் என அவர் கூறியுள்ளார். மேலும் பஞ்சாபைச் சேர்ந்த ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் அனைவரும் கையெழுத்திட்ட ஆவணங்களையும் அந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறுப்பினர் பதவிகளை ரத்து செய்ய கோரி முதலமைச்சர் பகவந்த் மான் ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்தின் கீழ்

0: ஈட்டு தொகையில் 50% திரைசேரி நிதியிலிருந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட வினா ஒன்றிற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
2: Hey Anthony, தெரிக்க லியோவ எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம். 89.4.

அனைவருக்கும் வணக்கம். புதிய ஒரு வாரம் இல்லையா, எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நேற்று தினம் விறுவிறுப்பான அந்த நாள் அப்படியே அரசியல் சார் பேச்சுக்களோடு கடந்து போயிருந்தது. இன்றைக்கு மறுபடியும் விழகரம் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனாலும் அரசியல் பற்றிய பேச்சுக்களை இன்னும் சில நாட்களுக்கு நம்மால் தவிர்க்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். விழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி வாகை சூடியிருக்கிறது. 108 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது. ஆனாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான அந்த பெரும்பான்மை 118 என்ற அந்த வெற்றி கோட்டை அவர்கள் இன்னும் அடையவில்லை. எனவே தமிழகத்தில் முதன் முறையாக ஒரு கூட்டணி அரசு அரசாங்கம் வரப்போகிறது என்ற மாதிரியான செய்திகள் வெளியாயிற்றுக்கு. யார் கூட கூட்டணி அமைக்கப் போகிறார்கள், எந்த கூட்டணியில் இருந்து விலகி வந்து தாவிகாவுடன் இணைய போறாங்க, இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே பதில் தெரிஞ்சுக்க இன்னும் ஓரிரு நாட்கள் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு என்ன தெரியுமா? படை, குடி, விளைபொருள், அமைச்சர், நண்பர், அரண், அப்படி 6 உறுப்புகளையும் சிறப்பாக பெற்றவன் தான் அரசருள் சிங்க ஏறுவான் அப்படின்னு, சிங்க ஏறு ஆவான் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. படைக்குடி, கூழ், அமைச்சு, நட்பரன், ஆறும் உடையான் அரசருள் ஏறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே படைக்குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று கூறப்படும் அந்த 6 அங்கங்களையும் உடையவன் தான் அரசருள் ஆண் சிங்கம் போன்றவன் என்று சொல்லப்படுது. எனவே இந்த விஷயங்கள் எல்லாமே அமைந்து வரும் பொழுது ஒரு அரசன் அதுலையும் மற்ற எல்லாரையும் விட ஒரு ஆண் சிங்கம் போல இருப்பான் அப்படிங்கிற மாதிரியாக திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. வீரம் மிக்க ஒரு படை, நாட்டு பற்று மிக்க மக்கள், எடுக்க குறையாத செல்வம், நாட்டின் நலம் அறிந்து செயல்படக்கூடிய அமைச்சர்கள், துன்பத்தில் உதவக்கூடிய அண்டை மாநில நட்பு, அழிக்க முடியாத காவல், இந்த 6 உடைய அரசுதான் அரசுகளில் சிங்கம் போன்றது என்று வள்ளுவர் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் இந்த ஆட்சி எப்படி இருக்க போகிறது என்று. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் ஆண்டது அமைச்சுன்னு வள்ளுவர் இன்னொரு குறள் சொல்லியிருக்காரு. ஒரு செயலை செய்யறதுக்கான கருவி இருக்கணும், அதற்குரிய ஏற்ற காலம் இருக்கணும், அடுத்து இதை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கணும், அடுத்து அந்த செயலினுடைய அருமை எத்தகையது, இது எல்லாத்தையும் நன்கு சிந்தித்து செயல்படுபவன் ஒரு சிறந்த அமைச்சன் என்று சொல்லப்படுது. அந்த வகையில விஜய் வந்து ஒரு சிறந்த அமைச்சருக்குள்ள வாராரு என்னை பொறுத்தவரையில. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷங்களுக்குள்ள தேர்தலில் போட்டியிட்டு பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றது அப்படிங்கிறது அசாத்தியமான ஒரு விஷயம். எம்ஜிஆர் முயற்சி செய்தார்கள். அவர்கள் இத்தனையோ வருஷம் ஆட்சியில் இருந்து, அதாவது களப்பணியில் இருந்து அரசியல் அனுபவம் பெற்று அதுக்கப்புறமா ஆட்சிக்கு வந்தாங்க, மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. அதே வழியில் வேறு யாரும் தமிழ்நாட்டில் வந்திருக்காங்களா அப்படின்னா இல்லை. சிவாஜி கணேசன் முயற்சி செய்தார், அவரால் வர முடியல. கமல்ஹாசன் வந்தார், அவரால் இத்தகைய ஒரு வெற்றியை வந்து பெற முடியல. அந்த ஒரு சூழலில் விஜய் வரும் பொழுது பெருத்த விமர்சனம் வைக்கப்பட்டது. நாயகர்களை மக்கள் இனியும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எல்லாத்தையும் தாண்டி மக்கள் இன்று அவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர் பெற்றிருக்காரு, அசாத்தியமான ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அந்த வெற்றி என்ன மாதிரியான எதிர்வினைகளை, எதிர் விளைவுகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறது என்பதை அடுத்த 5 வருடங்கள் நமக்கு காட்ட போகுது. அதுக்கு முன்னாடி எப்படி ஆட்சி அமைப்பார்கள் எப்படி அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. எனவே பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். அடுத்து 2 பாடல்கள் வருது. மைனா மைனா பாட்டு, மைனா படத்துல இருந்து, அதுக்கப்புறமா புத்தம் புது ரோஜாவே வருது, ரோஜா கூட்டம் படத்துல இருந்து. 2 பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்க்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
4: Yes, pay after 6 months. 0 watt, 1 million kilometer warrantyல உங்க brand new ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
3: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
4: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.

மே 7ஆம் தேதி முதலமைச்சராக விஜய் பதவியேற்பார் அப்படிங்கிற மாதிரியாக செய்திகள் வெளியாகி இருக்கு. நேரு ஸ்டேடியம்ல பதவியேற்பு விழா நடத்தப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது சார்ந்த அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வெளியாகவில்லை. நாளைக்கு ஆளுநரை சந்தித்து அவரிடம் ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமை கோரி அதற்கு அப்புறமாகத்தான் அவர் முடிவெடுப்பாரு. அடுத்து பெரும்பான்மை பலத்தை தமிழக வெற்றி கழகம் நிரூபிக்கணும் இல்லையா, ரெண்டு வாய்ப்புகள் வழங்கப்பட போகுது. சட்டமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா தமக்கு ஆதரவளிக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுடைய கடிதத்தை சபாநாயகரிடம் கையளிக்கணும். எனவே இந்த ரெண்டு விஷயங்களும் நடக்கும் பட்சத்தில், பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கும் பட்சத்தில், தாவிக்கா அடுத்த 5 வருஷங்களுக்கு தமிழ்நாட்டை ஆளும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ இந்த மற்ற கட்சிகள், திராவிட கட்சிகளினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து தாவிக்காவோட கூட்டணி அமைக்க வேண்டும். ஆனால் அந்த கட்சிகள் இதுவரைக்கும் எந்த விதமான அதற்கான உத்தரவாதங்கள் எதையுமே வழங்கலை. இன்னும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில தான் நீடிக்கிறோம் அப்படின்னு விசிக தேமுதிக இந்த கட்சிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த கட்சிகளின் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. எனவே யாரு ஆதரவளிக்க போறா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. காங்கிரஸ் கட்சியில 6 ஆசனங்கள் இருக்கு, 6 சீட்டுகள் இருக்கு. எனவே அவங்க ஆதரவளித்தால் தாவிக்காவுக்கு 116 இடங்கள் கிடைக்கும், தொகுதிகள் கிடைக்கும். ஆனாலும் கூட விஜய்க்கு திருச்சி தொகுதியில் 2 தொகுதியில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறதுனால 1 தொகுதியில் அவருடைய பதவியை அவர் ராஜினாமா செய்யணும். எனவே அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்து இன்னும் ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, அது யாராக வேணா இருக்கலாம். அதே மாதிரி சபாநாயகரா ஒருத்தரை அவங்க தேர்வு செய்யணும். எனவே அந்த அவரும் வாக்களிக்க முடியாது இல்லையா. எனவே இன்னும் நமக்கு அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய தொகுதிகள், நிறைய ஆசனங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இன்னும் ஒரு 2-3 நாட்கள் இந்த பேச்சுக்களை நாம் தவிர்க்க முடியாது. இது சார்ந்து தான் நம்ம வந்து எல்லா நேரமும் பேசிகிட்டு இருக்க போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் உறுதி. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஒரு சிந்தனை இருக்கும் இல்லையா. ஏன்னா ஆட்சியாளர்கள் நம்ம யாரு நம்மளை ஆள போறா, நம்ம அதிகாரத்தை யாருக்கு வழங்கி இருக்கோம், எனவே அவர்கள் பற்றி நம்ம பேசுறது மிக மிக முக்கியமானது. மக்கள் அரசியல் மயப்படுறது மிக மிக முக்கியமானது. இப்போ சிறுவர்கள் முதற்கொண்டு அரசியல் பேச தொடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கு மிக முக்கியமான காரணமா விஜயையும் குறிப்பிடுறாங்க. விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமாகத்தான் அரசியல் என்பது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்று ஒரு அந்த பேச்சு வந்து துளிர்விட தொடங்கி இருக்கு இளம் சமுதாய மத்தியில அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய தாற்பரியத்தை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் சில வருஷங்கள் அது இன்னும் வலுப்பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து விக்ரம் வீதா படத்திலிருந்து போகாத என்ன விட்டு அந்த பாட்டு இருக்கு, அதுக்கப்புறமா வித் லவ் படத்திலிருந்து ஐயோ காதலி பாட்டு இருக்கு. ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: வார்த்தையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபலல் இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
1: கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல
2: என்ன நீங்க தயாரா
1: மனசார வேண்டிட்டு போட ஆரம்பிச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
2: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்ஃபமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
3: நம்ம டைம் சமாடி அடிக்க போறேன்.
4: ஏயா, இந்த ஜவலலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட்ல நார்த் இந்தியனும் கேரளா ஸ்டைல் ஃபுட்டும் தான் கிடைக்குது. நம்ம சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்காக கராமா வரைக்குமா போக முடியும்?
5: டேய், உனக்கு தஞ்சை எலைட் ரெஸ்டாரன்ட் பத்தி தெரியாதா என்ன? மெஸ் ஃபெசிலிட்டி மற்றும் டெலிவரியும் இருக்கு, அதுவும் நம்ம ஒரு சுவையில.
6: தஞ்சை எலைட் ரெஸ்டாரன்ட், ஜவலலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் மற்றும் ஹோர்லன்ஸ்.

வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.

முக்கிய ஆலோசனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. அந்த கூட்டணி யாரோடு அமைக்க போறாங்க தாவைக்காவினர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் பல ஆலோசனைகள்ல தொடர்ந்து ஈடுபடுவாங்க. கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோட தாவைக்கா தலைவர் விஜய் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறதா இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அறநிழுக்கா தல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடைய தரசு என்று ஒரு வள்ளுவர் குறள் சொல்லுது. ஆட்சி முறைக்கு உரிய அறத்திலிருந்து தவறாமல் அறம் இல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவன்தான் சிறந்த அரசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய். அவருடைய அற வழியில் செயற்படுவாரா, அறத்தில் இருந்து வழுவாமல் ஆட்சி புரிவாரா அப்படிங்கறதெல்லாம் நாம பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஏன்னா அரசியல் அனுபவம் பெரிதாக இல்லாத ஒருத்தர் இல்லையா, களப்பணியாற்றியோ இல்லதி களத்துக்கு வந்தோ மக்களோடு மக்களாக நின்றோ பெரிய அளவில் ஒரு அனுபவம் இல்லாத ஒருத்தர் அவர் மேல முன்வைக்கப்படுற மிக முக்கியமான ஒரு விமர்சனமாக அது இருக்கு. எனவே அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எதிர்கட்சியாக உருவெடுக்கக்கூடிய திமுக மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. எனவே அதன் அடிப்படையில் அவருடைய ஆட்சி எப்படி அமைய போகிறது, அவருடைய அமைச்சரவையில் யார் யாரெல்லாம் வரப்போறாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் இருக்கு. இன்னும் ஓரிரு தினங்கள் அதற்குரிய பதில்கள் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து தொட்டிஜியா படத்திலிருந்து உயிரே என் உயிரே பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க நாம தொடர்ந்து பேசலாம். மனசு தொட்ட மெட்டில் யாருக்கு பாட்டு வேணும் என்றதை அழைப்பெடுத்து கேளுங்க 108-9940 என்ற எண்ணுக்கு.

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். Brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
4: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
5: ஆஃபர் வேலிட் till 31st மே.
6: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
7: மனசு தொட்ட மட்டும் யாருக்கு பாட்டு வேணும், அழைப்படுங்க 800-894-0 என்ற எண்ணுக்கு பாட்டு தர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். சரி, அப்போ நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா? மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். ரமேஷ் வந்திருந்தாரு ராசல் கைமாலையிருந்து. அவர் வந்து காதலி காதலி பாட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு 96 படத்துல இருந்து. எனவே அந்த பாட்டு அவருக்காக வருது, அதோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நான் நாளை உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம்.
8: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Coming up next.
0: அடுத்து வருவது Rock with Raja.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: 99.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
0: தமிழக செய்திகள்.
1: தமிழ்நாட்டு மக்களுக்காக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலேயே தொடர்கின்றோம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோ திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விஜயுடன் கூட்டணி அமைப்பது குறித்து எந்த சிந்தனையும் இல்லை என்று விசிக தலைவர் தெரிவித்துள்ளார். விஜயுடன் இணைந்து கூட்டணி அரசு அமைப்பது குறித்து சிந்திக்கவே இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலேயே தொடர்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார். விஜயிடம் இருந்து அழைப்பு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதனிடையே தமிழ்நாட்டில் புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். பதவியேற்பு விழாவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். ஆலோசனைக் கூட்டத்தில் உள்துறை செயலாளர், சென்னை மாநகர காவல் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். மேற்கு வங்கத்தில் மக்களாட்சி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் தங்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்துவதாகவும், தங்கள் கட்சி அலுவலகங்களை சூறையாடுவதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றஞ்சாட்டியது. இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி காணொலியொன்றையும் வெளியிட்டுள்ளது.
0: இலங்கை செய்திகள்.
1: இலங்கை ஜனாதிபதி அருள்குமார் ரதிசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் வியட்நாம் சோசியலிச குடியரசின் ஜனாதிபதி எதிர்வரும் 7 மற்றும் 8 தேதிகளில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்புகளை மேம்படுத்தி பல துறைகளை உள்ளடக்கியதாக இந்த அரசு பயணத்தின் போது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கமைய தகவல் மற்றும் தொடர்பாடல் துறையின் ஒத்துழைப்புகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம், கலாசார ஒத்துழைப்புகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம், சமய அபிவிருத்தி, சமய மாணவர் நல நோம்புகை, சமய நம்பிக்கை, சடங்கு சம்பிரதாயங்கள் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளிட்ட ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன. குளோபல் வில்லேஜ் இன்று மாலை 5 முதல் திட்டமிட்டவாறு திறக்கப்படும் என நிர்வாகம் அறிவித்துள்ளது. குளோபல் வில்லேஜ் சுற்றுலா தலத்தின் 30 சீசன் மே 10 தேதி நிறைவடைகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நேற்று நடந்த தாக்குதல்களை தொடர்ந்து குளோபல் வில்லேஜ் நிர்வாகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.
0: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update. Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. அலைன் மற்றும் லீவாவில் இன்று 43 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவின் ஜெய்ஸ் மலைப்பகுதி மற்றும் அல் வத்பாவில் 21 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை வீழ்ச்சியடைந்தது. அபுதாபியில் இன்று 41 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அஜ்மான் மற்றும் அல்புஜீராவில் 36 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy. I need this. Back now நானும் US-ல கூட அதே FM தான் டாடி கேப்போம்.
3: அடுத்த 1 நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
0: Rock with Raja.
3: Stay tuned.

0: Ese modelo tú me.
1: Rolex. Rolex.
2: Sir. Yes sir.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.
4: டே அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு மயில காணோம்.
5: இன்னும்
4: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 1 hour of non-stop Raja hits.
1: Rock with Raja.
2: Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.
3: Kanmani, Anboda, Kadalan, Naan, Eludum, Letter, Chi, Madal. இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
4: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
3: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
4: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
3: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான்.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான.

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mersal Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி jet or dashing car வாரந்தோறும் gold coins மேலும் தினமும் 1000 dirhams cash வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
2: ரெடியா?
3: சரி
4: சரி. லைட்
3: நடந்தது.
4: கேமரா
3: நடக்க போகுது.
4: ரோலிங்.
1: Ramani Events presents
5: Rolling Sir
1: Action. 894 Dubai-oda Instagram page-la neenga Rolling Sir episodes-a paathu enjoy pannalam. Oru cinema scene-a naanga play panni kaatuvom. Adha play neenga ellarum sendu nadichu kaatuvinga. Adhu dhaan Rolling Sir. Unga gang-la nattippu arakkargal irukkaangala? Neenga UAE mulukka office, hotel, tea kadanu enga work pannalum illa gang-a enga irundhalum RJ Madhu naanum en team-um unga edathukke vandu fun panna porom. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
0: We'll be back. இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
6: இன்னோகரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
7: ஆஃபர் வேலிட் till 31st மே.
0: அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
8: This hour of rock with Raja. Brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க.
9: You are back.
10: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
0: Rock with Raja. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
1: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
1: மறந்துட்டேன்.
0: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு,
5: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
3: Call 058-681-5179.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: Rock with Raja. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 0586815179.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமது வெற்றி குறித்து வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்துகளுக்கு நன்றி என்று தெரிவித்தார். எங்கள் மக்களின் நலனே எங்கள் ஒரே இலக்கு. அரசியலை தாண்டி மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் தமிழ்நாட்டு மக்களின் நலனையும் முன்னிறுத்தி செயல்படுவோம் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த முயற்சியில் மத்திய அரசின் ஆதரவை எதிர்நோக்குகின்றோம் என்றும் தாவைக்கா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இதேவேளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரின் தொலைபேசி அழைப்புக்கும் அன்பான வாழ்த்துகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுச் சேவையில் சிறப்பை நிலைநிறுத்துவதிலும் எங்கள் மாநிலத்தின் பண்பாட்டு மரபை காப்பாற்றுவதிலும் இதற்கு தேவையான ஒட்டுமொத்த ஒத்துழைப்புடன் உறுதியாக இருப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசியலை தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் நலனையே முன்னுரிமையாக கொண்டு செயல்படுவோம் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பொறுப்பேற்க உள்ள தம்பி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக புதிய அரசாங்கத்துக்கும் வாழ்த்துகள் என்று அவர் கூறியுள்ளார். தமிழர்களின் வரலாற்று தாயகமான தமிழ்நாடு எனும் தாய் நிலத்தின் நலனுக்காகவும் உயர்வுக்காகவும் தொடர்ச்சியாக களப்பணியாற்றுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். மண்ணுக்கும் மக்களுக்குமான ஆக்கப்பூர்வ மாற்று அரசியலை பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாய் நின்று நாம் தமிழர் கட்சி செயலாற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து கட்சியின் சட்டப்பேரவை தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகளை அக்கட்சி தொடங்கியுள்ளது. இம்மாநிலங்களுக்கான மத்திய பார்வையாளர்களை பாஜக அறிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக சுபேந்து அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். அசாம் மாநில பாஜக சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்வு செய்வதற்கான கூட்டம் கவுஹாத்தியில் விரைவில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் பாஜகவின் மத்திய பார்வையாளராக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நியமிக்கப்பட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சதுச நிறுவன ஊழியர்களை அவர்களது அதிகாரப்பூர்வ கடமைகளில் இருந்து விடுவித்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியதன் மூலம் ஊழல் புரிந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட மூவருக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கின் சாட்சி ஒருவரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. குறித்த வழக்கின் 12வது சாட்சி இன்றைய தினம் சாட்சி அளிப்பதற்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹால் இதற்கான பிடியாணையை பிறப்பித்துள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அமீரக ஜனாதிபதியின் தூதரக ஆலோசகர் டாக்டர் அன்வர் கஷ் வளைகுடா அரபு மற்றும் சர்வதேச சமூகங்களிடமிருந்து வந்த ஒற்றுமை செய்திகள் குறித்து நன்றி தெரிவித்துள்ளார். இச்செய்திகள் மதிப்புகளும் பொறுப்பும் அடிப்படையாக கொண்டு ஒரு சர்வதேச அமைப்புக்கான உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக அவர் கூறினார். சட்டவிரோத நடவடிக்கைகளை நிராகரித்து அவற்றை மேற்கொள்ளும் தரப்புகளை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதையும் வெளிப்படுத்துவதாக அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர

0: அன்பு கர்காஷ் தெரிவித்தார். இந்நிலைப்பாடுகள் அரேபிய வளைகுடாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்துவதற்கு பொறுப்பான தாக்குதல் நடத்திய தரப்பாக ஈரான் இருப்பதை உறுதிப்படுத்துவதாகவும் அவர் மேலும் கூறினார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஆக்டர் அஜித் குமார்.
2: ஒரு கணம் போதும்.

0: உன்னையும் பயப்படி காட்டட்டா. தமிழக அரசியல் நடந்த விஷயங்கள் இதை பத்தியே பேசி பேசி பேசி வீட்டுக்கு போய் இன்னுமே இன்னைக்கு காலையில வரைக்கும் எங்க அம்மா எனக்கு இன்னும் நான் அதுலேருந்து மீண்டு வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் உண்மையாக சொல்லணும்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவாக தான் இருந்திருக்கு. தமிழக முதல்வராக பதவியேற்க இருக்கிறார் திரு விஜய் அவர்கள் அப்படின்னு செய்திகளும் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அண்ட் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் எல்லா இடங்கள்லையுமே வந்து தாவேக்காவினர் செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நம்ம நியூஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ நியூஸ்னு வரும்போது இதுதான் கம்ப்ளீட்லி இதை பத்தின விஷயங்களாக தான் நியூஸ்லயும் இருக்கு. இப்போ ஊர்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசினா கூட தெரியுமா விஷயம் தெரியுமா விஷயம் தெரியுமா அதான் பேசுறாங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்கு அதை தான் பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று நானும் கிருஷ்ணியும் பேசும்போது சொன்னதுதான், ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு சைடுமே ஒரு யங் பிளட் இருக்கும். இந்த பக்கம் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த பக்கம் எதிர்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு ஹெல்தியான ஒரு காம்படிஷன் இருக்கும். போட்டி போட்டுக்கிட்டு நாட்டு ஐ மீன் நம்மளுடைய தமிழகத்துக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அதுதான் சந்தோஷமான விஷயமும் கூட. சரி ஓகே, ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் அண்ட் வெல்கம் டு தி ஈவினிங் கரெக். இப்போ லெட்ஸ் ஹேவ் யூ ஏ அப்டேட்.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஸோ எஸ், இதே பரபரப்பு நடுவில் நேற்றுக்கு நமக்கு வந்த அலர்ட் மெசேஜஸ் என் நேற்றுக்கு வந்த இன்டர்செப்ஷன்ஸ் வந்த தாக்குதல்கள் இதை பற்றியும் நமக்கு தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். அதன் அடிப்படையில் வந்து தற்பொழுது யூஏஇ ஸ்கூல்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் லேர்னிங்கை மீண்டும் தொடருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மே 8ஆம் தேதி வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் லேர்னிங் தான் இருக்க போகுது. சிரியானின் அட்டாக்ஸ்க்காக குழந்தைங்களுக்கான பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறதுக்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா வந்து இன்னும் சீஸ்வேர்க்காக நம்ம சொல்லப்பட்டும் இந்த தாக்குதல்கள் நடக்கிறத குறித்தும் இன்னும் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் குளோபல் வில்லேஜ் வந்து பூட்டிடுவாங்களா அப்படின்னு யோசிச்சது நேரத்தில் குளோபல் வில்லேஜ் ஓப்பனில் தான் இருக்குது. இட் இஸ் ஃபுல்லி ஆப்ரேஷனல் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். அடுத்தடுத்த நாட்களில் என்னவாக இருக்குங்கிறது அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒன்ஸ் அகேன்
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
0: ஓகே, இப்போ வி ஹாவ் மாற்றான் படத்துல இருந்து ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் ஐ திரைப்படத்துல இருந்து அடுத்த பாட்டு. ஸ்டேடியம் 89.4 தமிழ் FM.
2: பேக் டு பேக் அடுத்த ரெண்டு பாட்டு

0: நீங்க சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: செழித்தையும் தமிழை ஒளி.

நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: Clock and welcome back. Good evening, Karak, with me, RJ Nivedha, on 89.4 Tamil FM, UAE's number one Tamil radio station. This is our radio, with our music. And பரபரப்பான இந்த தமிழக எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து வேறு எதுவுமே எனக்கு தெரியலை. அண்ட் இப்போது வென் ஐ சீ லாட் ஆஃப் போஸ்ட், லாட் ஆஃப் ஸ்டோரிஸ், லாட் ஆஃப் திங்ஸ், பீப்புள் லைக் இப்போது அது முன்னாடிலேருந்தே இருக்கிற ஒரு விஷயம் தான், நம்ம கூடவே இருப்பாங்க அவங்களோட. நம்ம வந்து அப்போ அவங்க மேலே நமக்கு பெரிய ஒரு கோபமும் வருத்தமும் எல்லாம் இருக்கும். அண்ட் நம்ம பெருசாக பேசிக்கலாம் மாட்டோம். இன் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்போ அவங்க கூடவே இருப்பாங்க, அவங்களுடைய நிறைய குறைகள் எல்லாம் பார்த்துட்டு இந்த குறை தான் அதிகமாக நம்ம நோட் பண்ணிட்டு இருப்போம். சண்டையெல்லாம் போடுவோம், பிரச்சனையாக இருக்கும். ஒன்ஸ் அவங்க ஆஃபீஸ் விட்டு போறாங்க அப்படின்னு தெரியும் போது, அல்லது ஒரு பிரச்சனைனால போக போறாங்கன்னு தெரியும் போது, அப்பதான் நமக்கு அவங்க மேல பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வரும். அண்ட் அவங்களுடைய குட் திங்ஸ் மட்டும் நம்ம நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதே மாதிரி ஒருத்தங்க உயிரோடு இருக்கும்போது இருக்கிற மரியாதை விட அவங்களுடைய பிரிவுக்கு பிறகு, அவங்களுடைய இழப்புக்கு பிறகு நமக்கு அவங்க மேலே அதிகமான மரியாதை எல்லாம் வரும். ஸோ கரெக்ட்லி நம்மளுடைய எக்ஸ் சிஎம் MK Stalin அவர்கள் செய்த நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே என் பாட்டி ஒரு முறை, நான் ஐ டோன்ட் நோ அபவுட் பாலிட்டிக்ஸ் அந்த டைமில், இப்போ மட்டும் தெரியுமான்னு கேட்காதீங்க, அதை அப்படியே ஒத்துருங்க. ஸோ அந்த டைமில் பெருசாக தெரியாது. ஸோ வி ஹாவ் திஸ் டூ பார்ட்டிஸ், ஒன்று ஏடிஎம்கே, இன்னொன்று டிஎம்கே. அப்போ நான் வந்து டிஎம்கே பற்றி பேசும்போது என்ன பண்ணியிருக்காங்க பெருசாக, என்னென்னா எங்கள் அப்பா வந்து ஒரு ஸ்ட்ராங் ஏடிஎம்கேவாக இருந்தார். ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் மட்டுமே தான் எனக்கு தெரியும். அப்போ எங்கள் பாட்டி வந்து ஒரு கவர்மெண்ட் டீச்சர். ஸோ ஷீ யூஸ் டு டெல் மீ லைக் வாட் கலைஞர் ஆல் டிட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான ஸ்கீம், என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. She told me about MK Stalin. அவர்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் இருக்கிறதுக்கான மேஜரான முயற்சிகள் எடுத்து, இன்றைக்கி சென்னையில் அவ்வளோ பிரிட்ஜ் இருக்குன்னா அதுக்கப்புறம் தான் காரணம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லண்டனுக்கு போயிட்டு லண்டனில் இருக்கக்கூடிய பஸ்ஸை பார்த்து அது மாதிரியான ஒரு பஸ் நம்ம சென்னைக்கு வேணும்னு கொண்டு வந்தது. ஸோ இதெல்லாம் நான் யாரையும் புகழ்த்தி இது பண்ணிலாம் பேசலை, நான் என்ன இருக்கோ அதை சொல்கிறேன். இது மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி எடுத்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி எடுத்து வச்சு பேசுகிறவங்க இது முன்னாடியே பேசணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். லைக் இப்போ இவர் இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்றைக்கி ஜெயிச்சிருக்கு, வெரி ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் பார்த்தது ஜெயிச்சிருக்கு. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எதுவுமே செய்ய முடியாது, என்ன செஞ்சிட போகிறாங்க? அப்போது இந்த க்வெஸ்டனுக்கான ஆன்சர் எப்படின்னா, நம்ம தான் சூஸ் பண்ணியிருக்கோம். சி வாட் எவர் வி பீப்புள் ஹாவ் சூஸ், நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம தான் அதுக்கான முயற்சியாக இருந்திருக்கோம். ஓகே, நீங்கள் நானே இன்றைக்கி ஓட் போட போல, ஆனால் நம்ம கிடையாது, அந்த நம்மளில் நம்ம வரமாட்டோம். ஸோ லெட் அஸ் கிவ் ஹிம் அ சான்ஸ். ஓகே, அது மட்டும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தங்க ஒரு பெரிய ஒரு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க, அந்த ஆர்டிக்கல் நான் வந்து உங்களுக்கு படிக்கிறேன். வாட் வி நீட் டு நோ அப்படிங்கிற பற்றின ஆர்டிக்கல், அபவுட் பாலிடிக்ஸ் அண்ட் அபவுட் வாட் வி ஆக்சுவலி நீட் இன் ஆர் ஸ்டேட் அப்படிங்கிறத அதை நான் வந்து பேசுகிறேன். இப்போது வி ஹாவ் ஃப்ரெஷ் சாங், ஸ்டேட் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal inaugural offer a May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama Dubai. Master சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Tanjai Elite Restaurant. நம்ம ஒரு சமையலை சுவைக்க Tanjai Elite Restaurant, Jebel Ali Industrial First and Horlands.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல
3: என்ன, நீங்க தயாரா?
2: மனசார வேண்டிட்டு மொளகரைச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி.
3: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசத்தை வின் பண்ண 89.4 தமிழ்ஃபமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
4: நம்ம டைம் சப்பாடி அடிக்க போறேன்.
5: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

0: good evening Karak with me RJ Niveda 89.4 Tamil FM UAE's number 1 Tamil radio station இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 4 மணி 43 நிமிஷத்துக்குள்ள அப்படி வந்தாச்சு இந்த நேரத்துல வந்து எந்த பக்கம் என்ன டிராஃபிக் அப்படின்றதான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, நான் சொன்ன அந்த விஷயத்துக்குள்ள வருவோமா? இங்க எங்க டிராஃபிக்? So yes, here it is.
1: Traffic update. Traffic update brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months 0 VAT ல உங்க brand new Jetor SUV க்கு அப்கிரேட் ஆகுங்க.
0: டிராஃபிக் டுவர்ட் சார்ஜா பொருளேன். இப்போதான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு டிராஃபிக் கொஞ்சம் கொஞ்சமா. E311 முகமது பின் ஜாயத் ரோட்ல டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கே அப்படின்னா சிட்டிசன் நம்பர் ரீஃப் கடுத்தபடி அகேன் மோயஸ்னா கிட்ட ஒரு கிராஷ் ஒன்று ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்படி நீங்கள் E44 வந்தீங்கன்னா துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் ராசல்கோர் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஸோ ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ஏரியா கொஞ்சம் பேக்டாக இருக்கு கிராஷ் ரிப்போர்ட் ஆகினால. மற்றபடி டிராஃபிக் E11 இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எஸ், டிரைவ் சேஃப்.
1: Traffic update.
2: Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
0: அண்ட் நான் சொன்ன ஒருத்தங்க ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் சேஞ்சுக்கான மிக முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு. யங் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு மனசில் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் மூமெண்ட் அண்ட் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து படிப்பு, உள்ளுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட ஒரு குவெஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு ஜஸ்டிஸ்க்காகவும், ஒரு அடுத்த கட்டமான ஒரு சேஞ்ச்க்காகவும், ஒரு க்ரோத்க்காகவும் ஏதோ ஒரு எம்டினஸ் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த சேஞ்ச்க்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப லாங்காக அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சேஞ்ச். அண்ட் அப்படி பார்த்தா நிறைய புது மக்கள் இருக்கிறாங்க, நிறைய புது ஆட்கள் வந்து இன்னுமே வந்து ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. அவங்கள யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கலையே. அண்ட் இன்னொரு பக்கம் என்டிக்கு பல எலெக்ஷன்ஸாக அவங்க வந்து அவங்களுடைய முயற்சிகளையும் அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு ப்ராப்பரான ஒரு டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இருந்தால் போலும் இருந்தாலுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் லீடர். ஸோ அந்த குவாலிட்டி, அந்த பீப்பு, அந்த மாதிரி ஒரு லீடர் தனக்கு வேணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கி இருக்கிற யூத் யங் பீப்புள் மத்தியில் இருக்கிறதுக்கு தான் இது முக்கியமான காரணம் அப்படின்னு அவங்களுடைய அந்த ஆர்டிக்கிள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் எஸ், இது இந்த மாற்றத்தை வந்து இந்த பொசிஷனாக இப்போ இருக்கக்கூடிய இந்த இடத்த பொது பார்த்து தக்க வச்சு அந்த, அதாவது நாங்கள் செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்சின் கட்டாயத்தில் இப்போது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அந்த ஆர்டிக்கல் அவங்க சொன்ன விஷயமா இருக்கு. ஸ்டேட் 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas, World's Favorite Jeweler.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: அமீரகத்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு நற்செய்தி. நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தியோட நியூ இயர் சர்ப்ரைஸ்.
5: ஆமாங்க, இப்போ இந்த புத்தாண்டுக்கு 360 திர்ஹாம் ஆண்டு சந்தா செலுத்தினா 425 திர்ஹாம் மதிப்புள்ள அட்டகாசமான கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குது.
3: அப்ப இன்னும் என்ன வெயிட் பண்றீங்க? உடனே கால் பண்ணுங்க 800-58.
5: தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
3: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
6: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
7: ஆஃபர் வேலிட் till 31st May.
3: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: என்ன
3: பாட்டு வேணும்?
2: ஆள போறான் தமிழன்.
3: அப்படியா?
2: டெடிகேட் விஜய்.
3: எத்தனை நாளைக்கு?
2: சீஎம் ஆகுற வரைக்கும்.
3: இல்ல, ஓ, பாட்டு இந்த மாதிரி சீஎம் ஆகுற வரைக்கும் போட்டுருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க.
2: ஆமா, நீங்க ஒரு நாள் ஃபுல்லா கூட விஜய் சாங் போடலாம்.
3: போடலாம். ரொம்ப நன்றி. Thank you so much for call. ஓகே, ஏற்கனவே ஒரு நாள் போட்டமே, அதை கவனிக்கலையா நீங்க? தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன வேதான் 89.4 தமிழ் FM.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer a May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: முக ஸ்டாலின் கொளத்தூர் சென்று மக்களை சந்தித்துள்ளார். மக்களை சந்தித்த அவர் தேர்தலில் வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். வாகனத்தில் சென்ற முன்னாள் முதல்வர் முக ஸ்டாலினை பின்தொடர்ந்து சென்ற பொதுமக்கள் குழுமியுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகம் விரைவில் ஆட்சி அமைக்கும் என்று தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லீகர் தெரிவித்துள்ளார். தாவேக்காவுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவு உள்ளதென்று எண்ணிக்கைக்காக காத்திருக்கின்றோம் என்று அர்லீகர் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தோற்கவில்லை என்று அவர் தெரிவித்தார். மேற்கு வங்க தேர்தலில் மத்திய பாஜக அரசு நேரடியாக இடையூறு செய்ததாக மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். நிஜ வில்லன் தேர்தல் ஆணையம் தான் என்று தெரிவித்த அவர், தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும் போராடினோம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் மீதான ஈரானின் தொடர் தாக்குதல்களுக்கு ஜோர்தான் மன்னர் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜோர்தான் மன்னர் இரண்டாம் அப்துல்லா ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியானுடன் தொலைபேசியில் கலந்துரையாடினார். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை பாதுகாக்க அந்நாடு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவளிப்பதாகவும் மன்னர் அப்துல்லா உறுதிப்படுத்தினார். ஈரான் ஜனாதிபதியுடன் இன்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் பேச்சு நடத்தவுள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்குமாறு தெஹ்ரானை வலியுறுத்தி வரும் நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியானுடன் இன்று பேச்சு நடத்தவுள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீர் வழியில் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்காக பிரான்ஸ் நீண்ட காலமாக வாதிட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்னவை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இடைக்கால குழுவின் தலைவராக நியமித்தமை சரியான தீர்மானம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர், கிரிக்கெட் விளையாட்டை தற்போதைய நிலையில் இருந்து உயர்த்துவதே மக்களின் எதிர்பார்ப்பு என்பதால் அவரும் அவரது குழுவினரும் அதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட முடியும் என குறிப்பிட்டார். அத்துடன் முன்னாள் தலைவர் ஷமி சில்வா சுமூகமான முறையில் பதவியிலிருந்து விலக இணங்கியமை ஒரு சிறந்த முன்மாதிரி என்றும், அதற்கமைய இரான் விக்ரமரத்ன தலைமையிலான குழுவினருக்கு முன்னோக்கி செல்வதற்கு தேவையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துள்ளது. அலைன் மற்றும் லீவாவில் 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்ந்தது. ராசல் கைமாவின் ஜெய்ஸ் மலைப்பகுதி மற்றும் அல் வத்பாவில் 21 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை வீழ்ச்சியடைந்தது. அபுதாபி மற்றும் ராசல் கைமாவில் முறையே 41 மற்றும் 38 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்ந்தது. ஷார்ஜாவில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அஜுமான் மற்றும் அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: எனி ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல. அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: நிமிஷம் வெல்கம் பேக் அண்ட் வெல்கம் டு தி செகண்ட் ஆர் ஆஃப் தி ஈவினிங் கரெக்ட் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம் யுஎஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் இதை தாண்டி எந்த ஒரு செய்தியுமே டிவியில் பார்க்க முடியாது. இது ஒன்று தான், இதுதான் இப்போதைக்கு இம்பார்ட்டண்ட்டான செய்தி. இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய இலெக்ஷன் அண்ட் தமிழுக்கு இலெக்ஷன் மாற்றம் எவ்ரிவேர் பீப்புள் டாக்கிங் அபவுட் இட். அண்ட் எஸ் இதுக்கு நடுவில் லெட்ஸ் ஹேவ் யுஏஇ அப்டேட்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஏப்ரல் 8ஆம் தேதியோட சீஸ் ஃபயர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி 26 நாட்கள் நம்ம யாருமே வந்து எந்த ஒரு த்ரெட் மெசேஜஸுமே பார்க்காம இருந்தோம். ஆனால் நேற்றுக்கு கிட்டத்தட்ட வந்து 3 மணி நேரத்தில் நம்ம 4-5 த்ரெட் மெசேஜஸ் பார்த்தோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு முதல் மெசேஜ் வந்த உடனே ஒரு சந்தேகம் இருந்தது, ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரரோ ஏதோ ஒரு சம்திங், நமக்கு வந்து வார்னிங் இல்லை அப்படிலாம் இருக்காது அப்படின்னு அடுத்தடுத்து வரும்போது நமக்குள்ள ஒரு பயமும் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் திங்ஸ் எப்போ நம்ம சேஃபாக இருக்கணும், எப்போ திங்ஸ் நார்மலாக இருக்குது அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தக்கூடிய மெசேஜஸ் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் ரெசிடென்ட்ஸ் அவங்களுடைய நார்மல் ஆக்டிவிட்டீஸை பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கண்ட்ரீஸ் ஆன கண்ட்ரோல் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் நேற்றைக்கு மட்டுமே 12 பலஸ்டிக் மிசைல்ஸ், 3 க்ரூஸ் மிசைல்ஸ் மற்றும் 4 ட்ரோன்ஸை வந்து யுஏஇ வந்து சேஃபாக யுஏஇ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு. இதில் 1 க்ரூஸ் மிசைல் மட்டும் கடலில் விழுந்திருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.

0: பல நாட்களா கேட்காத ஒரு கேள்வி, பல நாட்களா தோணாத ஒரு கேள்வி. இன்னைக்கு டக்குன்னு பிரேவ் அவுட் ஏதோ பேசும்போது அவர் சொல்லும் போது அப்படி ஒரு ஸ்பார்க் வந்த ஒரு கேள்வி, வேற ஒன்றும் கிடையாது. லோன், நம்ம வந்து முதல் முறையாக லோன் எடுக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. பட் ஒன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு அது பழகிரும். ஒன்று எப்படி கட்டணும்னு பழகும், இல்லை அந்த லோனுக்காக நம்ம கட்டுறதுக்காக உழைக்கிறது நமக்கு பழகிரும். ஸோ அப்படி நீங்க வந்து என்ன சிரிக்க என்ன
1: நீ பேசும் போதெல்லாம் ஒருத்தன் ட்ரில் போடுறான் பாத்தியா. இந்த ஒரு படத்துல வந்து வடிவேல் நடந்து போற பேசும் போதெல்லாம் மண்டையில வந்து காக்கா கூத்திட்டு போவோம் பாத்திருக்கா. எனக்கு அதான் ஞாபகத்துக்கு வருது. என்ன சொல்ல
0: இன்னைக்கு கேள்வி
1: இருக்கா ஏதாச்சும்
0: எனக்கா முடிச்சிட்டேன்.
1: ஹோம் லோன் மாதிரியா
0: கார் லோன்?
1: கார் லோனா? உங்ககிட்ட தான் கார்
0: இந்தியால சென்னையில
1: லைசென்ஸ் வச்சுட்டு காரே வாங்காம சுத்திக்கிட்டு இருக்க
0: இந்தியால இருக்கு. ஓகே, இந்தியால லைசென்ஸ் எடுத்த ரெண்டாவது மாசத்துல கார் எடுத்தேன், கார் வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்.
1: வரும்போது பெரிய சைஸ்ல போறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன்.
2: என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: என்னடா தங்க,
1: பேக் டு பேக்
2: அடுத்து ரெண்டு பாட்டு

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட் டில் ஜூன் 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய். தூய்மையான

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். இந்த பேரை நம்ம கேட்காம இருந்திருக்க மாட்டோம். எவ்வளோ பிரபலமான திரைப்படங்களை கொடுத்த தயாரிப்பு நிறுவனம். இந்த தயாரிப்பு நிறுவனத்துடைய தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி அவர்கள் இப்போ நடந்த ஒரு விபத்தில் இறந்திருக்காரு. ஸோ வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. லுக்கிங் பேக் அவர் சைல்ட்ஹுட் டேஸ்ல சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இல்லாமல் படங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லை. சி, நமக்கு எல்லாருக்கும் வயசாகுது. லெட் ஹிம் ரெஸ்ட் இன் பீஸ். கால் பண்ணுங்க 800-8940. திஸ் இஸ் ஆர் ஜெனவே டவுன் 89.4 தமிழ் எஃப்எம். தி ஈவினிங் கரக் அண்ட் 5:24 ஆன் த கிளாக். ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்க பெயர்? ஆஷிக். ஃப்ரம் துபாய். ஓகே ஆஷிக், இங்க போயிட்டு இருக்கீங்க?
3: வேலையை முடிச்சுட்டு
2: அஜ்மான் போயிட்டு இருக்கீங்க. ஓகே, சொல்லுங்க. லோன், எந்த லோன் முதல் முறையாக நீங்க எடுத்த லோன் என்ன? எதற்காக அந்த லோனுக்கு நீங்க தள்ளப்பட்டீங்க?
3: இப்பதான் லோன் எடுத்தது. அதுவும் இந்த பர்சனல் லோன்.
2: பர்சனல் லோன், எதுக்கான பர்சனல் லோன்?
3: ஊர்ல ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
2: எல்லாரும் இதான் பண்றாங்க, அங்கதான் லாக் ஆயிக்கிறது. அனியா, ஓகே வித் இட்? அது அது அது உங்களுக்கு ஒரு பர்னா இல்ல?
3: இல்ல, இது மந்த்லி நமக்கு கரெக்டா அதுக்கான ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சு
2: போக ஆரம்பிச்சு. எத்தனை வருஷம் கழிச்சு ஒரு பர்சனல் லோன் எடுத்திருக்கீங்க? 10 வருஷத்துக்கு பிறகுதான் எடுத்திருக்கீங்க. Then that's a good decision.
3: லோன் எடுக்க கூடாது நீங்க வீட்ல எப்பவுமே
2: சொல்லுவாங்க.
3: ஆசை வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்காண்டி கண்டிப்பா லோன் எடுத்து இப்ப எடுப்போம். 5 இயர்ஸ் தானே நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு.
2: வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க் யூ சோ மச் ஆஷிக். தேங்க்ஸ் ஃபார் காலிங். தேங்க் யூ, பை. ஓகே, லெட்ஸ் ஹேவ் கோல்ட் அப்டேட்.
4: இன்று தங்கத்தின் விலை. கோல்ட் ரேட் brought to you by Kalyan Jewelers. Shop now at Kalyan Jewelers and enjoy up to 50% off on making charges.
2: 24 கேரட் தங்கத்துடைய 1 கிராம் விலை தற்பொழுது 552 திர்ஹம். 22 கேரட் 511 திர்ஹம் 25 ஃபில்ஸ். 21 கேரட் 490 திர்ஹம் 25 ஃபில்ஸ். 18 கேரட் 420 திர்ஹம். 14 கேரட் 327 திர்ஹம் 75 ஃபில்ஸ்.
4: இன்று தங்கத்தின் விலை.
5: கோல்ட் ரேட்
4: brought to you by Kalyan Jewelers.
2: ஒரு திரம்க்கு நிகரான இந்திய ரூபாயின் தற்போதைய மதிப்பு 25.85 காசுகளாகவும் ஸ்ரீலங்கன் ரூபி பொறுத்த வரைக்கும் 86.97 காசுகளாகவும் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் FM.
4: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st Varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: ரெடியா?
1: நடந்தது
2: நடந்தது,
1: கேமரா
2: நடக்க போவது
1: நடக்க போவது.
3: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க
4: 0502528940. உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
5: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.

0: the evening. Karak.
1: Traffic update brought to you by Jetor. Verum 9668 AD monthly EMI la pay after 6 months 0 VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
2: Traffic towards Sharjah Lane, அதாவது E311 முகமத் பின் சாயத் ரோட்ல நிறைய டிராஃபிக். அதுக்கு முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட ஒரு 5 கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. எங்கேனா வந்து சிட்டிசன் அமர்தீஃப் கடந்து ரவுண்ட் போட் கிட்டே 2 கிராஷ், ஒன்று ரவுண்ட் போட்லேயே அதுக்கு முன்னாடி ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் மோயஸ்னாக்குள்ளே நீங்கள் போகும்போது அப்படியே ஒரு 3 கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் இந்த ஏரியா வந்து சரியான டிராஃபிக் ஜாமில் மாட்டி இருக்கு. அல்வர்கா 1லேருந்தே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி 11 அலித்யா ரோடு வழியாக போகிறீங்க, அல்கேதா மெட்ரோ கிட்ட ஒரு கிராஷ் ஒன்று ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ E66 இப்போது கொஞ்சம் டிராஃபிக்கில் இருக்குது. மற்றபடி ரோட் பரவாயில்ல. நாதல் அமர்லேயும் கொஞ்சம் டிராஃபிக் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்ருக்கு, பில்ட் ஆகிட்ருக்கு.
1: டிராஃபிக் அப்டேட்
3: brought to you by Jetto UAE. Visit Jetto Showrooms, a part of Elite Group Holding.
2: கால் பண்ணுங்க 800-894-0. ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கேன், வணக்கம். உங்கள் பெயர்?
4: என் பேர் பிரபு.
2: பிரபு, சொல்லுங்க, என்ன லோன் எடுத்திருக்கீங்க?
4: லோன் இப்ப ஒரு 1.5 முன்னாடி வந்து வீடு வாங்குறதுக்காக கொஞ்சம் லோன் எடுத்தேன்.
2: வீடு லோன் தான், பர்சனல் லோன். நாட்கள் போக போக இது முடிஞ்சா என் பிரச்சனை முடிஞ்சிரும் இருக்கும், ஆனா புது பிரச்சனை ஆரம்பிக்கும்.
4: ஆமா ஆமா, புது பிரச்சனை கிடையாது, நம்ம ஆரம்பிக்கிறதா
2: எல்லாமே நம்ம ஆரம்பிக்கிறது. புது சேமிப்பு.
4: ஆமா, புது சேமிப்பு மாதிரி. இப்ப அடுத்து இந்த லோன் அடைஞ்சு முடிஞ்ச அப்புறம் பையனை ஸ்கூல்ல சேர்க்கணும், ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு அதுக்கு அந்த கமிட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகணும்.
1: திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி, சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பை.

0: இன்ஃபோ தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டே, சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
2: மேடம், ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: Damn it!
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama Dubai.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரக பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிடங்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஈரானின் பயங்கரவாத தாக்குதல்களை எகிப்து ஜனாதிபதி அப்துல் ஃபட்டா அல் சிசி கடுமையாக கண்டித்துள்ளார். அமீரக ஜனாதிபதி பேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியானுடன் அவர் தொலைபேசியில் உரையாடினார். இந்த தாக்குதல்கள் ஒரு நாட்டின் சுயாட்சியை மீறுவதோடு சர்வதேச சட்டங்களையும் ஐக்கிய நாடுகள் சாசனத்தையும் மீறுவதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் பிராந்திய பாதுகாப்புக்கும் நிலைத்தன்மைக்கும் அச்சுறுத்தலாக உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் எகிப்து முழுமையான ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றது என்றும் அப்துல் ஃபட்டா அல் சிசி தெரிவித்தார். அதன் சுயாட்சி, பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்ய எடுக்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவளிப்பதாகவும் அவர் கூறினார். அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை தளர்த்தியுள்ளதா என செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அதில் ட்ரம்ப் முன்னதாக கூறியிருந்ததை குறிப்பிட்டு பீட்டர் ஹெட்செக் பதிலளித்துள்ளார். ஜனாதிபதி எந்த விடயத்திலும் பின்னடையவில்லை என்றும் அவர்தான் கட்டுப்பாட்டில் இருக்கின்றார் என்றும் பீட்டர் ஹெட்செக் கூறியுள்ளார். மேலும் நாங்கள் மேலாதிக்கத்தை தக்க வைத்திருக்கின்றோம், சுதந்திரத்துக்கான திட்டம் அதை இன்னும் வலுப்படுத்துகின்றது என்றும் பீட்டர் ஹெக்ஸெத் தெரிவித்துள்ளார்.
1: தமிழக செய்திகள்.
2: சென்னை பனையூரில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் நாளை ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்வு உள்ளிட்டவை குறித்து நிர்வாகிகளுடன் அன்புமணி நாளை ஆலோசிக்க உள்ளார். பெரும்பான்மை கிடைக்காத தாவிக்காவுக்கு ஆதரவளிப்பதா இல்லையா என்பது குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட அன்புமணி தரப்பு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ராஜஸ்தான் உதய்பூரில் நடந்த சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி உயிரிழந்தார். தனது பூர்வீக ஊரான உதய்பூருக்கு சென்றபோது சாலை விபத்தில் சிக்கி அவர் படுகாயமடைந்திருந்தார். இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அன்னாரின் உடல் நாளை சென்னை கொண்டுவரப்படுகின்றது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் சுமார் 100 திரைப்படங்களை ஆர்.பி. சௌத்ரி தயாரித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் செம்மணி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3 கட்ட அகழ்வு பணியின் 8 நாளான இன்று குழந்தையின் எலும்புக்கூடு உட்பட 2 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தங்கம் என சந்தேகிக்கப்படும் ஆபரணம் ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய அகழ்வாராய்ச்சியின் போது 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட தொகுதிகளில் இருந்து ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு மற்றும் ஒரு எலும்புக்கூடு என 2 தொகுதிகள் இன்று மீட்கப்பட்டுள்ளன.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இந்தியன் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் இன்று டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. அமீரக நேரப்படி இன்று மாலை 6 ஆரம்பமாகிய இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. இதற்கமைய அந்த அணி சற்று முன்னர் வரை 1.1 ஓவர் நிறைவில் 8 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணிக்கு கே.எல். ராகுல் மற்றும் பத்தும் நிசாங்க் ஆகியோர் ஆரம்பம் வழங்கியுள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

0: இன்னைக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு, வேணாம்.

0: உன்னையும் வெயிட் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: மூன்றாவது மணி நேரத்துக்குள்ள வந்தாச்சு. இட்ஸ் தி தேர்ட் ஆர் ஆஃப் தி ஈவினிங் கரெக்ட் ஹார்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம் யுவைஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அண்ட் எஸ், வெல்கம் பேக். ஸோ சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து இந்த லோன்லாம் எடுத்திருக்கீங்கன்னா, அந்த லோன் வந்து முதல் முறையாக எடுக்கிறதுக்கு தூண்டுதலாக இருந்த விஷயம் என்ன, அண்ட் நீங்கள் எவ்வளோக்கு லோன் இப்போ கட்டிட்டு இருக்கீங்க, அதை விட முக்கியமாக ஓட்டு அதான் முதல் லோன் என்ன, ஃபஸ்ட்டு அந்த லோன் என்ன, அதை சொல்லுங்கள். யுஏஇ அப்டேட் புது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் டீசாலினேஷன் ஸ்டேஷன் கொண்டு வர இருக்கிறாங்க. இதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் 60 மில்லியன் கலன்ஸ் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், வாட்டர் வந்து வாட்டர் சப்ளை கொடுக்க முடியும். இது வந்து இந்த நார்தர்ன் எமிரேட்ஸ் மற்றும் கண்ட்ரியுடைய முக்கியமான வாட்டர் சப்ளைக்கு ஒரு மேஜர் திங்காக இருக்க போகுது. அண்ட் லாங் டேர்ம் வாட்டர் செக்யூரிட்டி கோலுக்கும் இது ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருக்க போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்களில் இந்த நியூ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் டீசாலினேஷன் ஸ்டேஷன் வந்து நம்ம யூஏஇ

0: வர இருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
0: Yes, it's time to call 800-8940. Hello, வணக்கம்.
2: வணக்கம், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங்.
2: நேத்து போனே எடுக்கல, நேத்து போனே யாருமே பண்ணவே இல்லை. நீங்க
0: நேத்து ஃபுல்லா எலெக்ஷன் அப்டேட் இல்லையா? எஸ், ஹாப்பியான்னு கேக்குறீங்களா? நான் வந்து நோ இமோஷன்ல இருக்கேன். எனக்கு வந்து ஐ எம் நாட் ஹாப்பி, ஐ எம் நாட் சேட், ஐ எம் ஸ்டில் ஃபிகரிங் இட் அவுட்.
2: என்ன
0: சொல்றது எனக்கு தெரியல. இல்ல வரட்டும் வரட்டும், முதல் ரிஸ்க் எடுக்கும் போது கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடும்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எவர் லோன் எடுக்கும் போது ஒரு தயக்கம் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் எவர் லோன் எப்படி நீங்க எடுத்தீங்க, எதன் மூலமாக எடுத்தீங்கன்னு
2: கேக்குறேன்.
0: இந்தியால வீடு வாங்குறதுக்காக எடுத்தது. எல்லாரும் சேர்ந்து தம்பி வீடு வாங்கினாதான் தம்பி அப்படின்னு இருப்பாங்க.
2: வெரி
0: கிரேட். Thank you so much. Thank you.
2: பேர் கேக்கவே இல்ல யாருமே.
0: நீங்க வந்து எனக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியுமே.
2: சொல்லுங்க.
0: நவீன்.
2: ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஹலோ சொல்லிருங்க.
0: ஹாய். ஐயோ, இவங்க பேர் நான் மறந்துட்டேனே. சோபனாவா? ஐயோ,
3: மறந்துட்டேனே.
0: ஸ்வர்ணா. ஓகே, ஏதோ எஸ்ல கரெக்டா வந்துட்டேன் பாருங்க. Thank you Swarna, thank you Naveen, thanks for calling. Take care, bye.
2: Thank you so much. Enjoy.
0: Bye bye bye. Back to back ரெண்டு பாட்டு கேட்டு வாங்க. இது ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் நிவேத் ஆன் 89.4 தமிழ் FM, UAE's number one தமிழ் ரேடியோ ஸ்டேஷன்.
1: Back to back.
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்க சொல்ல வேணாம், அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
4: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: ஒரு கிராம் விலை தற்பொழுது 552 திர்ஹாம் 25 பில்ஸ், 22 கேரட் 511 திர்ஹாம் 25 பில்ஸ், 21 கேரட் 490 திர்ஹாம் 25 பில்ஸ், 18 கேரட் 420 திர்ஹாம் 25 பில்ஸ், 14 கேரட் 327 திர்ஹாம் 75 பில்ஸ் ஆக இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட்
2: brought you by கல்யாண் ஜுவல்லர்ஸ்.
1: இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு தரம் கிணக்கிறான இந்திய ரூபாயின் மதிப்பு ஏறிக்கொண்டே போகுது. அந்த வகையில் தற்பொழுது 25.85 காசுகளாகும். ஸ்ரீலங்கன் ரூபி பொறுத்த வரைக்கும் 86.97 காசுகளாகவும் இருக்கு. சரி, இப்ப கால் பண்ணுங்க 800-894-0. ஹலோ, வணக்கம். ஓகே, அப்படிதான் இருக்கணும். லோன் நீங்க வாங்கின முதல் லோன் எவ்வளோக்கு வாங்கினீங்க, ஏன் வாங்கினீங்க, அதை இப்ப அடைச்சிட்டீங்களா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கங்க. இப்ப வந்து புது லோன் எடுத்திருப்பீங்களே? இல்லையே, நான் தப்பு பண்ணலையே. புது கார் வாங்க எடுக்கலாம் இருக்கீங்க? சத்தமாவே கேளுங்க. ஓகே, அப்படிதான் ஸ்டுடியோக்குள்ள சில பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் நம்ம தான் நிரந்தரமாக இருக்க முடியும் இல்லையா? ஆமாவா? ஸ்டேடியோட 9.4 தமிழ் எஃப்எம்.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
5: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: We'll be back after a short commercial break.
1: கற்பூரம் காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல
2: என்ன நீங்க தயாரா?
1: மனசார வேண்டிட்டு மொளகரச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
2: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்ஃபமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
3: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
2: எஸ், பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 0 வாட், 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
3: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
2: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions.
4: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
5: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
6: ஆஃபர் வேலிட் till 31st மே.
7: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
8: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
9: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
10: 18 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் எல்லா ஆம்பளையும் நீங்க தாண்டா இருக்காங்க. இந்த இடத்துக்கு அப்படி என்ன தாண்டா மவுசு?

0: கேட்கறேன்ப்பா. போதுமா, நான் கடையை மூடணும், இடத்த கழிப்பு போ.
1: Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார், தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
6: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
7: செழித்தையும் தமிழே ஒளி.

நிலையங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
4: Vanakkam, Seidhi Surukkam. Thogathu Vasippavar Krishni Manipalan.
2: Ameeraga Seidhigal.
4: அமீரகத்தில் வான்வழி தாக்குதல் தொடர்பிலான முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளுக்கு ஏவுகணை தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதல் மற்றும் குரூஸ் ஏவுகணை தாக்குதல் தொடர்பிலான முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை குறுஞ்செய்திகளை பெறும்போது பொதுமக்களை மிகுந்த அவதானத்துடன் செயலாற்றுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனிடையே ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து நேற்று 12 ஏவுகணைகள், 3 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 4 ட்ரோன்களை ஈரான் ஏவியுள்ளது. இவை அனைத்தையும் இடைமறித்து அழித்ததாக அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புஜிராவில் எண்ணெய் தொழில்துறை வலயத்தில் ஏவுகணை தாக்குதலால் தீ பரவல் ஏற்பட்டது. இதன்போது இந்தியர்கள் 3 காயமடைந்தனர்.
2: உலகச் செய்திகள்.
4: தொடர்ந்து உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் தாக்குதல்களை ரஷ்யா நடத்துவதாக யுக்ரைன் ஜனாதிபதி வாலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சுமத்தியுள்ளார். ரஷ்யா இந்த வார இறுதியில் 2 உலகப் போர் வெற்றியை நினைவு கூறும் கொண்டாட்டங்களுக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றது. இதனை முன்னிட்டு 8 மற்றும் 9 தேதிகளில் தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்படும் எனவும், அந்த நேரத்தில் யுக்ரைன் ஒப்பந்தத்தை மீறினால் மத்திய கியூ மீது பெரும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் ரஷ்யா நேற்றிரவு நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 5 கொல்லப்பட்டுள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக யுக்ரைன் ஜனாதிபதி வாலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: தேர்தல் தோல்வியை தாம் ஏற்கப் போவதில்லை என்றும், ராஜினாமா செய்யப் போவதில்லை என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ள நிலையில், அவர் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான சுகந்த மஜூம்தார் வலியுறுத்தியுள்ளார். மம்தா பானர்ஜி தனது தோல்வியை கண்ணியத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிசிடிவி காட்சிகளில் முறைகேடு நடந்ததாக கூறுவது, வாக்குச்சாவடிகளில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக புகார் கூறுவது போன்றவை அவருக்கு பொருத்தமானவை அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். இத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை மம்தா பானர்ஜி தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேற்கு வங்கம் மற்றும் கேரளம் ஆகிய இரு மாநிலங்களிலும் ஒரே தேர்தல் ஆணையம்தான் தேர்தல்களை நடத்தியது. கேரளத்தில் ஜனநாயகம் வெற்றி பெற்றது என்றும், மேற்கு வங்கத்தில் அது பிரச்சினையை ஏற்படுத்தியது என்றும் சொல்வது ஏற்கத்தக்கதல்ல என அவர் கூறினார்.
2: தமிழக செய்திகள்.
4: போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தியதற்காக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உறுதுணையாக இருந்து ஆதரவு வழங்கிய தமிழக மக்களுக்கும், கூட்டணியின் வெற்றிக்காக அயராது பாடுபட்ட அனைத்து தோழமை கட்சி தொண்டர்களுக்கும், அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட தமிழக பாஜகவின் அனைத்து காரியகர்த்தாக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். இந்த தேர்தலில் வரலாறு காணாத அளவில் இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் உற்சாகத்துடன் தன்னார்வமாக வந்து வாக்களித்து ஜனநாயகத்தின் மீதான தங்கள் உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர் என்று அவர் கூறினார்.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கை நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெருமவை அந்த பதவியில் இருந்து நீக்க வேண்டிய அவசியமில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்தப்பட வேண்டிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வேறு ஒரு தரப்பினரின் கைக்கு சென்ற சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினர் கருத்துக்களை வெளியிட்டு வந்தாலும், நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெருமவை அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டிய அவசியமில்லை என அவர் கூறினார். இதுகுறித்து நிதியமைச்சகத்துக்கு தகவல் கிடைத்தவுடன் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகத்தினர் உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், அதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கணினி அவசர கால பிரதி பலிப்பு பிரிவு ஆகியவற்றில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதும் அமைச்சின் செயலாளரின் அனுமதியுடன் தான் என்றும் அவர் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Dhanya Group of Companies since 1982.
0: You are listening to 89.4

0: ஒன்னையும் பயப்படி காட்டா
1: பாட்டு.

0: நன்றி, வணக்கம்.
1: ஏழு மணி பதினெட்டு கொஞ்சம் நிலை வந்ததே, தப்பு மன்னிச்சிடுங்கள். And this is the evening karaku with me Arjuna Vedan 89.4 Tamil FM, US number 1 Tamil radio station, the Tamil radio number music. And yes, நான் காவது மணி நேர்த்துக்குள்ள வந்தாச்சு. இன்னைக்கு மே 5ஆம் தேதி. ஸோ பாருங்களேன், 4 மணி நேரம் போகிறதே தெரியலன்னு ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 2 hours அப்படியே கட கட கட கடகடன்னு போயிடும். அப்படியே 6 மணி 7 மணி கூட ஃபர்ஸ்ட்டாக வந்துடும். 8-8 கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கூலில் அந்த லாஸ்ட் ஹவர் அப்படி ஒரு ஸ்லோ மோஷனில் ட்ராவல் ஆகும்ல, அது மாதிரி. அனிஸ் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. ஸோ லெட்ஸ் ப்ளே சம் கேம். ஸோ இன்றைக்கி கேம் வந்து இதுக்கு முன்னாடி விளையாண்ட ஒரு கேம் தான். அதில் இப்போ நான் ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஐ வில் ஹாவ் ஒன் திங், என் கையில் ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளை வந்து நான் வந்து சவுண்ட் தட்டி காட்டுறேன், அவ்வளோதான். நீங்கள் அந்த பொருளுடைய பயன்பாடு என்னன்னு கேட்கக்கூடாது. எதுக்காக இதை பயன்படுத்துகிறோன்ற கேள்விலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. அந்த பொருள் இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமான்னு தான் கேட்கணும். என்கிட்ட கேள்வியாக கேட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து அது வட்டமாக இருக்குமா, அது சதுரமாக இருக்குமா, அது வந்து கீழே போட்டால் உடையுமா, அது வந்து இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதா, அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதா அப்படின்னு தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். நான் வந்து ஆமா இல்லை மட்டும்தான் சொல்லுவேன். ஸோ இதை வச்சு நான் வந்து எஸ் ஆர் நோ மட்டும் சொல்வேன். அதை வச்சு நான் என் கையில் இருக்க பொருள் என்ன பொருள் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஐ திங்க் இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940 UAE அப்டேட்.
2: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: ஓகே, தற்பொழுது நாளை மற்றும் அடுத்தடுத்த நாட்களில் டெம்பரேச்சர் எந்த மாதிரி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ அபுதாபி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகும். அண்ட் இன்னைக்கு நிலவரப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அடுத்தடுத்த நாட்களில் துபாயிலையும் வந்து 40 டிகிரி செல்சியஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் குறைந்தபட்சமாக 25 மற்றும் 26 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும் துபாய் மற்றும் ஷார்ஜாவில். ஸோ நாளைய வெப்ப நிலவரம் இதுதான். அடுத்தடுத்த நாட்களில் 40ல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 45-47 அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ சம்மருக்கு தயாராச்சா?
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஒரு சில கமர்ஷியல்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் கேட்டு வாங்க. நம்ம வந்து கேம் விளையாடலாம். Stay tuned to 89.4 Tamil FM.
3: இங்க நான்தா கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.
4: நீங்க சொல்ல வேணாம், அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
5: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
8: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்?
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 058-681-5179.
12: This hour of the evening correct is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: நேரம் சரியாக 7:23 நிமிஷம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. ஸோ இப்போ நம்ம என்ன பேச ஆரம்பித்தோம்னா, ஒரு கேம் தான் விளையாடலான்னு ஆரம்பித்தோம். அந்த கேமில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் 800-8940 கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஆமாம் இல்லைன்னு மட்டும் நான் பதில் சொல்வேன். நீங்கள் தான் கேள்வி கரெக்டாக கேட்கணும். அண்ட் ஒரு அதோட ஒரு சந்தோஷமான செய்தி நான் சொல்கிறேன். ஸோ மீண்டும் இந்த யூஐ லாட்ரியின் கடந்த வென்ஸ்டேல நடந்த ட்ராவில் வந்து 5 மில்லியன் திர்ஹம்ஸ் ஜெயிச்ச வெற்றியாளர், எஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிராடன் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த ட்ரா நடக்க இருக்கு. ஸோ 5 மில்லியன் மற்றும் மேசிவ் 3 மில்லியன் திர்ஹம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவோம், தான் த யூஏஇ லாட்ரி டாட் ஏ ஸோ இங்கே போய் உங்களோட டிக்கெட்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். ப்ராட் யூ பை த கேம் எல்எல்சி, லைசன்ஸ்ட் பை த GCGRA. For 18 and above only, terms and conditions apply. So yes, who's on the line? Hello, welcome, hi.
1: Hello.
0: Hello, who are you?
1: My name is Subin.
0: Subin, tell me Subin.
1: I'm calling the first time. Actually, I'm in Kerala.
0: Okay.
1: போயிட்டு இருந்த போது உங்களோட FM-ல கேள்விப்பட்டு அப்படி கால் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் இயரிங்ல கிடைச்சேன்.
0: ஓ, தேங்க் யூ.
1: ரொம்ப தேங்க் யூ.
0: என்ன நீங்க மியூட் பண்ணுங்க ரேடியோவை. புரிஞ்சுதா? ஸோ டேப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சவுண்ட் வரைக்கும், இந்த சவுண்ட் வச்சு யூ ஷுட் ஆஸ்க் மீ க்வெஸ்சன்ஸ். நான் எஸ் ஆர் நோ மட்டும் தான் சொல்லுவோம், அதை வச்சு என்ன என்ன ப்ராடக்ட்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஸோ இதான் அந்த சவுண்ட். வித்தியாசமாக இருக்கா? இல்லை. இல்லை தெரியலையே. என்ன பர்பஸா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட
1: கேளுங்க.
0: வுட் மாதிரி உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சு, ஆனா வுட் இல்ல. கிடையாது, சாரி.
2: கராமா, துபாய்.

பிரியாணி கராமா கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஒரு சினிமா சீன் நாங்க பிளே பண்ணி காட்டுவோம், அதே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இன்னோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st மே.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
4: This hour of the evening correct is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: செய்தி சுருக்கம்
3: ஓகே, லெட்ஸ் ஹேவ் டிராஃபிக் அப்டேட். டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் டுவர்ட் ஷார்ஜா போகிற லேன் அண்ட் E311 முகமது பின் சாயத் ரோடில் சிட்டி சென்டர் ஷார்ஜா கடந்து அதுக்கு முன்னாடி ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு சரியான டிராஃபிக் இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் வந்து E11 இன்னும் அதிகமாக டிராஃபிக்கில் இருக்குது. நிறைய நேரம் நீங்கள் நின்று தான் போக வேண்டியிருக்கும். நான் அதில் நம்ம ரோட்லேயும் கொஞ்சம் டிராஃபிக் பேக் தான் இருக்குது. அண்ட் எஸ் நேஷனல் பெயின்ஸ்லையும்
2: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetto UAE. Visit Jetto showrooms, a part of Elite Group Holding.
3: Okay, yaar namma kuda pesa thayara. Hello, vanakkam.
4: Hello, vanakkam.
3: Vanakkam, unga per?
4: Shekhar.
3: Shekhar, enga irundhu call pandringa?
4: Dubai.
3: Dubai la irundhu. Sollunga Shekhar, valalama?
4: Yes, kandipa.
3: Okay, innoru vaadi ungalukkaga adha vandha na tap panni kadva?
4: Yes, of course.
3: Okay.
4: இது பிளாஸ்டிக்கா?
3: எஸ், இட் இஸ்.
4: தண்ணி ஃபில் பண்ணி வைக்கலாம்ல?
3: வைக்கலாம்.
4: அப்ப வாட்டர் பாட்டில்.
5: நான் சொன்னேன்,
3: சொல்லு. பக்கத்துல இருக்கவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. யாரு உங்க மனைவியா?
4: நீங்க
5: ஃபர்ஸ்ட் டைம் டேப் பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன் இது பிளாஸ்டிக் பாட்டில் அப்படின்னு.
3: ஓகே.
5: எழுதுறதுக்கு யூஸ் பண்ண முடியுமா?
3: இல்ல.
5: தெரியல.
3: எனிவேஸ் தேங்க் யூ. உங்க பெயர்?
5: சலோமி.
3: சலோமி, தேங்க் யூ சலோமி அண்ட் ஷேகர், தேங்க்ஸ் ஃபார் காலிங். பாய். நம்ம இந்த கேம் பொறுத்த வரைக்கும் கப்புலாம் நிறைய பேர் விளையாடுறாங்க. நானும் ஒரு கப்புள் கேமோட வரேன் நாளைக்கு. ஓகே, ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் FM, UAE's number 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
7: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: the evening Karak.
1: பட் சென்ஸ் நிறைய கப்பிள் நிறைய பேர் ஒன்றா வீட்டுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டுகெதர் வீட்டுக்கு போகிறனால ரெண்டு பேரையும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஒரு கேமோட நாளைக்கு நான் வரப்போகிறேன். ஸோ நீங்கள் ஆஸ் அ கப்பிளாக லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு 7 to 8 தயாராகிருங்க. 7 to 8 சம் கேம் தட்ஸ் ரிலேட்டட் டு கப்பிள் வேர் நான் இந்த பக்கம் இருப்பேன், நீங்கள் அந்த சைடு இருப்பீங்க. உங்கள் ரெண்டு பேரையும் ஒரு டீம் அப் பண்ணி நான் இந்த பக்கம் ஒத்தாளாக சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு கேமாக தான் அது இருக்கும். இந்த கேமுக்காக நான் கொஞ்சம் மெனக்கெடெல்லாம் போட்டுட்டு வரேன். அது என்ன கேம்னு எனக்கே தெரியாது, இனிமேல் தான் நான் யோசிக்கணும். பட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஃபார் யூ. ஸோ எஸ், stay tuned, stay waited. ஓகே, ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ் திங். ஒரு ஒரு சில விஷயங்கள் சம்டைம்ஸ் இப்படி நடந்தால் தான் இது நடக்கும்ன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? லைஃப்லையுமே வி ஹாவ் க்ராஸ் சம் பேட் டேஸ், வி ஹாவ் சீன் சம் பேட் பீப்புள், வி ஹாவ் சீன் சம் பேட் டைம்ஸ், இது எல்லாமே நம்ம கடந்து வந்திருப்போம். இந்த நாட்களும் இந்த நபர்களும் இந்த மாதிரி சமயங்களும் தான் நம்மளை வந்து ஒரு ஆளாகவே உருமாக்கியிருக்கோம். இன்றைக்கி நான் யோசிச்சுட்ருக்கேன், ஏன் இது நடக்கலை அப்படின்னு யோசிக்கும் போது, ஒரு சில தவறுகள் செய்ய போகும்போது இல்லைன்னா ஒரு சில முடிவுகள் எடுக்க போகும்போது எப்பவுமே அது தடையாயிட்டே இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அது சில பேருக்கு மேட்சாக இருக்கும். லைக் இந்தியாவுக்கு போயிடலாம் சொந்த ஊருக்கே போயிடலான்ற முடிவு எடுக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் தடுத்து அகேன் நீங்கள் இங்கே துபாயில் இருக்கிற மாதிரி நடந்துகிட்டே இருந்திருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான், எல்லாருக்குமே மேட்ச் ஆகணும் இல்லை. அண்ட் சில நேரங்களில் சில காதல் கதைகளை வந்து பேட்சப் பண்ணிக்கலாம்னு யோசிக்கும் போதெல்லாம் அது போய் போய் இடைஞ்சி அந்த பேட்சப்பே நடக்க விடாமல் பண்ணிகிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் அது உங்களுக்கு தேவையில்லை, உங்கள் லைஃப்பில் அது தேவையில்லைன்னு சொல்லுதுன்னு தான் அது சொல்ல வருது. அந்த மாதிரி நம்ம எனக்கும் நடந்திருக்கு, உங்களுக்கும் நடந்திருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் பின்னாடியுமே அப்படி தான், எப்பவுமே ஒரு நல்ல விஷயங்கிறது அப்படியே அழகாக தான் அமைஞ்சு வரும் இல்லை, சில சில சில புயல்களோடு தான் சேர்ந்து வரும். அண்ட் இன்றைக்கி இந்த முறை எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய டீனேஜர்ஸ், நிறைய சின்ன பிள்ளைங்க, நிறைய யூத் யங்ஸ்டர்ஸ், இவங்களுக்கு எலெக்ஷன் என்ன, 234 தொகுதிகள் என்னென்ன, எம்எல்ஏ யார், எம்பி யார், மினிஸ்டர்ஸ்னால் யார், அண்ட் எதுக்காக அலையன்ஸ் வைக்கிறாங்க, எதுக்காக மெஜாரிட்டி அவங்களுக்கு தேவைப்படுது, இந்த அதாவது பதவி ஏற்கும் வரையில் யார் ஆட்சி செய்வா, இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் யார் சிஎம், இப்போ ஆளுநர் ஆட்சி நடக்கும், ஒருவேளை 118 சீட்ஸ் அதாவது மெஜாரிட்டி நிரூபிக்க முடியும் நடக்குமா, ரீஎலெக்ஷன் நடந்தா எப்படி இருக்கும் இப்படி எல்லாத்தையுமே கத்துக்கிட்ட ஒரு எலெக்ஷனாக தான் நான் அதை பார்க்குறேன் ஸோ அந்த வகையில் ஏதோ நல்லது நடந்திருக்கு அண்ட் தட் இஸ் அஃப்கோர்ஸ் குட் ஸோ ஓகே நான் நிறைய பேசிட்டேன் அதனால் நான் வந்து அடுத்த ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறேன். அதுதான் ப்ராவோ. அன்புடன் நான் இந்த முறை இன்னைக்கு ப்ராவோ. அண்ட் நம்ம பிரியா திருப்பி வர வரைக்கும் அண்ட் எங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆர்ஜி நிவேதான்ற பேஜ்ல இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் 88.94 துபைன்னு ஒரு பேஜும் இருக்கு. ஸோ இந்த பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட் எல்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காம ஃபாலோ. டேக் கேர், ஆரா, குட் நைட்.
0: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை விஎன்சிடி குளோபல், லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா May 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா, துபாய்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Virivana Seedhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: அமீரகத்தில் வான்வழி தாக்குதல் தொடர்பிலான முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளுக்கு ஏவுகணை தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதல் மற்றும் குரூஸ் ஏவுகணை தாக்குதல் தொடர்பிலான முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை குறுஞ்செய்திகளை பெறும்போது பொதுமக்களை மிகுந்த அவதானத்துடன் செயலாற்றுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனிடையே ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து நேற்று 12 ஏவுகணைகள், 3 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 4 ட்ரோன்களை ஈரான் ஏவியுள்ளது. இவை அனைத்தையும் இடைமறித்து அழைத்ததாக அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புஜைராவில் எண்ணெய் தொழில்துறை வலயத்தில் ஏவுகணை தாக்குதலால் தீப்பரவல் ஏற்பட்டது. இதன்போது இந்தியர்கள் 3 காயமடைந்தனர். புஜைரா எண்ணெய் தொழில்துறை வலயத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் வெளியிட்டுள்ளார். மேலும் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதிப்படுத்துவது மிக முக்கியமானது என்று அவர் வலியுறுத்தினார். இதனிடையே புஜைரா மீதான தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புஜைரா மீதான தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த மோதல்களையும் பொதுமக்கள் உட்கட்டமைப்புகள் மற்றும் அப்பாவி பொதுமக்களை இலக்கு வைப்பதையும் உடனடியாக ஈரான் நிறுத்த வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகம் மீதான தாக்குதலை சவுதி அரேபியா வெண்மையாக கண்டித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பொதுமக்கள் மற்றும் பொருளாதார வசதிகள் மீதும் அமீரக நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல் மீது ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் நடத்திய தாக்குதலை ரியாத் வன்மையாக கண்டிப்பதாக சவுதி வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து ஈரான் நேற்று நடத்திய தாக்குதல்களுக்கு பல உலக நாடுகள் தமது கண்டனத்தை பதிவு செய்துள்ளன. அமீரக ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியானுடன் எகிப்து ஜனாதிபதி அப்துல் ஃபட்டா அல் சிசி தொலைபேசியில் உரையாடினார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிடங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட ஈரானின் பயங்கரவாத தாக்குதல்களை அவர் கடுமையாக கண்டித்தார். ஐக்கிய அரபு அமீரகம் மீதான ஈரானின் தொடர் தாக்குதல்களுக்கு ஜோர்தான் மன்னர் 2 அப்துல்லா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமீரக ஜனாதிபதி ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியானுடன் தொலைபேசியில் உரையாடிய அவர் அமீரகத்தின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை பாதுகாக்க அந்நாடு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவளிப்பதாகவும் உறுதிப்படுத்தினார். அமீரகத்தில் உள்ள அனைத்து தனியார் கல்வி நிறுவனங்களும் இன்று முதல் 8 வரை தொலைதூர கற்றலுக்கு மாறுவதாக துபாயின் அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது. கல்வி அமைச்சகம் வெளியிட்ட நாடு தழுவிய வழிகாட்டுதலை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அந்த வழிகாட்டுதலின்படி மழலையர் பள்ளிகள் மற்றும் அனைத்து அரசு தனியார் பள்ளிகளிலும் உள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாக பணியாளர்கள் 5 இன்று முதல் 8 வெள்ளிக்கிழமை வரை தொலைதூர கற்றலுக்கு மாறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகள், மழலையர் பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களை உள்ளடக்கிய இந்த நடவடிக்கை மாணவர்கள், ஊழியர்கள் மற்றும் பரந்த சமூகத்தின் நலனை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான யுத்த நிறுத்தம் இன்னும் முடிவடையவில்லை என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் பீட்டர் ஹெக்ஸெக் தெரிவித்துள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் ஈரான் மீண்டும் தாக்குதல்களை தொடங்கியுள்ள நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி எந்த விடயத்திலும் பின்னடைவை சந்திக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அவர்தான் கட்டுப்பாட்டில் இருக்கின்றார். நாங்கள் மேலாதிக்கத்தை தக்க வைத்திருக்கின்றோம் என்றும் பீட்டர் ஹெக்ஸெத் தெரிவித்தார். மேலும் சுதந்திர திட்டம் இன்னும் அதனை வலுப்படுத்துகின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் ஈரான் அணுவாயுதம் பெறுவதை தடுக்கும் வகையில் ஒப்பந்தம் அமையும் என்பதை டிரம்ப் உறுதி செய்வார் என்றும் பீட்டர் ஹெக்ஸெத் கூறியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையில் அமெரிக்கா 7 ஈரானிய வேகப்படகுகளை தாக்கியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். ஹோர்மூஸ் ஜலசந்தி வழியாக வளைகுடாவில் சிக்கித் தவிக்கும் கப்பல்களை வெளியேற்ற வாஷிங்டன் முயன்று வரும் நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. டிரம்ப் சுதந்திர திட்டம் என்று அழைக்கும் திட்டத்தின் கீழ் அமெரிக்க ராணுவ பாதுகாப்புடன் தமது அமெரிக்க கொடி ஏற்றப்பட்ட கப்பல்களில் ஒன்று நீரிணை பகுதியில் இருந்து வெற்றிகரமாக வெளியேறியதாக மேர்ஸ் கப்பல் நிறுவனம் தெரிவித்தது. இந்நிலையில் இந்த அரசியல் நெருக்கடிக்கு ராணுவ தீர்வு இல்லை என்பதை ஜலசந்தியில் நடந்த நிகழ்வுகள் தெளிவுபடுத்துவதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சுதந்திர திட்டம் என்பது முட்டுக்கட்டை திட்டம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
4: தமிழக செய்திகள்.
3: சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த நம் சொந்தங்களுக்கு நன்றி என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பதிவிட்டுள்ளார். கட்சி தொடங்கியதில் இருந்து நம்மை ஏளனமாக பார்த்தவர்களும் பேசியவர்களுமே அதிகம் என தாவைக்கா தலைவர் தெரிவித்தார். தேர்தலில் நமக்கு வாக்களிக்க மறந்தாலும் எதிர்காலத்தில் நம்மை அதிகம் நேசிக்கப் போகும் சொந்தங்களுக்கு என் அன்பு என்று குறிப்பிட்டுள்ளார். நடுநிலை விமர்சனம் என்ற பெயர்களில் முகமூடி அணிந்த அவமானங்கள் அவதூறுகளை நமக்கு பரிசளிக்கப்பட்டன என்று கூறினார். தமிழகத்தில் அரசியல் கலாசாரமாக அச்சுறுத்திக் கொண்டிருந்த பணநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டது என்றும் விஜய் கூறினார். தாவைக்கா மாற்றத்துக்கான மாபெரும் அரசியல் இயக்கம் என்பது ஆழமாகவும் அழுத்தமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது என விஜய் தெரிவித்தார். குழந்தை செல்வங்கள்தான் அதிசய தேர்தலுக்கு காரணி என்று தெரிவித்த விஜய், தாயன்போடுதான் தேர்தலில் நமக்கு அளப்பரிய அன்புடன் மக்கள் அமோக வாக்குகளை அள்ளித்தந்தனர் என்று குறிப்பிட்டார். ஏராளமான காரணம் இருந்தாலும் குழந்தை செல்வங்கள்தான் அதிசய தேர்தலுக்கான காரணிகளில் ஒன்றாக மாறினர் என தாவைக்கா தலைவர் விஜய் தெரிவித்தார். இக்காலத்திலும் நிகழாது என்றிருந்த மாற்றத்துக்கான வெற்றியை நிகழ்த்திய மக்களுக்கு வாழ்நாள் நன்றி என்று தாவைக்கா தலைவர் விஜய் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ராஜினாமா செய்தார். சட்டமன்ற தேர்தல் முடிவை தொடர்ந்து முதல்வர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ராஜேந்திர அர்லி

0: கடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை உண்மை உணர்வுடன் தெரிவித்துக் கொள்வதாக மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இப்போது வரை கிடைத்துள்ள புள்ளி விவரங்களின்படி திமுக கூட்டணிக்கு 1,54,82,782 வாக்குகள் கிடைத்துள்ளன. இம்மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் கூறியுள்ளார். கூடுதல் தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சியானது நம்மை விட 17.43 லட்சம் வாக்குகளை மட்டுமே கூடுதலாக பெற்றுள்ளது என்று அவர் கூறினார். தாவிகா ஆட்சி அமைக்க விஜய் எங்களிடம் ஆதரவு கோரியுள்ளார் என காங்கிரசின் கே சி வேணுகோபால் பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாட்டில் மதசார்பற்ற அரசு அமைய வேண்டும், பாஜக அரசு அங்கம் வகிக்கும் அரசு வரக்கூடாது என்று வேணுகோபால் தெரிவித்தார். விஜய் விவகாரத்தில் தமிழக மக்களின் விருப்பத்துக்கேற்ப மாநில காங்கிரஸ் முடிவெடுக்கும் என்று கே சி வேணுகோபால் தெரிவித்தார். பெருந்தலைவர் காமராஜர்தான் விஜயின் தாவிகாவுக்கும் கொள்கை தலைவர் என்று டெல்லியில் கே சி வேணுகோபால் பேட்டியளித்தார். இதனிடையே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியையே மக்கள் விரும்புகின்றனர் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விசிக்க முன்மொழிந்த கூட்டணி ஆட்சியை வழிமொழிந்துள்ள தமிழ் மக்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று அவர் கூறியுள்ளார். அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆட்சி அமைக்க ஆதரவு கோரி தாவேக்கவினர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சு நடத்துவதாக அதிமுகவின் லீமா ரோஸ் தெரிவித்துள்ளார். தாவேக்காவுக்கு ஆதரவளிக்கும் விடயத்தில் சுமூக தீர்வு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி காலமானார். தமிழ் திரையுலகின் முன்னணி தயாரிப்பாளரும் சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனத்தின் அதிபருமான ஆர் பி சௌத்ரி ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் காலமானார். அவர் பயணித்த கார் விபத்துக்குள்ளானதில் அவருக்கு பெரிய அளவிலான வெளிக்காயங்களோ அல்லது இரத்த காயங்களோ ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் விபத்தின் போது ஏற்பட்ட மிக கடுமையான அதிர்ச்சியின் காரணமாக அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆர் பி சௌத்ரி தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் 90க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்துள்ளார். விஜயகாந்த், சரத்குமார், விஜய், அஜித் போன்ற முன்னணி நடிகர்களின் ஆரம்பகால வெற்றி திரைப்படங்களை தயாரித்த பெருமை அவரையே சாரும். பூவை உனக்காக, சூரியவம்சம், துள்ளாத மரமும் துள்ளும் போன்ற பல மெகா ஹிட் படங்களை வழங்கியுள்ளார். இவருடைய புதல்வர்கள் ஜீவா மற்றும் ஜித்தன் ரமேஷ் ஆகியோர் இருவரும் தமிழ் திரையுலகில் நடிகர்களாக உள்ளனர். ஆர் பி சௌத்ரி அவர்களின் உடல் உதய்பூரில் இருந்து சென்னைக்கு கொண்டுவரப்பட உள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: தேர்தல் தோல்வியை தாம் ஏற்கப் போவதில்லை என்றும் ராஜினாமா செய்யப் போவதில்லை என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ள நிலையில் அவர் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான சுகந்த மஜூம்தார் வலியுறுத்தியுள்ளார். மம்தா பானர்ஜி தனது தோல்வியை கண்ணியத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிசிடிவி காட்சிகளில் முறைகேடு நடந்ததாக கூறுவது, வாக்குச்சாவடிகளில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக புகார் கூறுவது போன்றவை அவருக்கு பொருத்தமானவை அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். இத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை மம்தா பானர்ஜி தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேற்கு வங்கம் மற்றும் கேரளம் ஆகிய இரு மாநிலங்களிலும் ஒரே தேர்தல் ஆணையம்தான் தேர்தல்களை நடத்தியது. கேரளத்தில் ஜனநாயகம் வெற்றி பெற்றது என்றும் மேற்கு வங்கத்தில் அது பிரச்சினையை ஏற்படுத்தியது என்றும் சொல்வது ஏற்கத்தக்கதல்ல என அவர் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
0: ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்னவை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இடைக்கால குழுவின் தலைவராக நியமித்தவை சரியான தீர்மானமே என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நரேந்த ஜாதிஸ் தெரிவித்தார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர், கிரிக்கெட் விளையாட்டை தற்போதைய நிலையிலிருந்து உயர்த்துவதே மக்களின் எதிர்பார்ப்பு என்பதால் அவரும் அவரது குழுவினரும் அதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட முடியும் என குறிப்பிட்டார். அத்துடன் முன்னாள் தலைவர் ஷமி சில்வா சுமூகமான முறையில் பதவியிலிருந்து விலக இணங்கியமை ஒரு சிறந்த முன்மாதிரி என்றும், அதற்கமைய இரான் விக்ரமரத்ன தலைமையிலான குழுவினருக்கு முன்னோக்கி செல்வதற்கு தேவையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi NLI since 1982.

0: ஹலோ ஹலோ ஹலோ ஹா ஓகே, இந்த வாரம்தான் கடைசி. ஓகே, இந்த வாரம்தான் கடைசி எனக்கு இந்த ஷோ பண்ணுறது. அடுத்த வாரத்துலேருந்து நான் வந்து வழக்கம் போல் என்னோடய வீட்டுக்கு போயிடுவேன், சாயங்காலம் ஷோவுக்கு மாறிடுவேன். பட் ஸ்டில் இன்னொரு நாலு நாள் இருக்குது இன்னையோட சேர்த்தா. மே 5th, வெல்கம் பேக்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நேற்றுக்கு ஈவினிங் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அலர்ட் வந்தது. சாயங்காலம் கரெக்டாக ஒரு 5 மணிக்கு ஒரு அலர்ட் வந்தது. திரும்ப ஒரு 7:30 மூணு அலர்ட் பேக் டு பேக் வந்தது. 7:30 ஒரு 8:30 வரைக்கும் கரெக்டாக. ஸோ யூஏஇ வந்து அந்த நேரத்தில் தி ஹவ் இன்டர்செப்டட் 12 பெலிஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் 3 க்ரூஸ் மிசைல்ஸ் அண்ட் 4 ட்ரோன்ஸாம். ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இந்த பிரச்சனை ஆனதுக்கப்புறம் யூஏஇ ஸ்கூல்ஸ் வந்து தேர் மூவிங் டுவர்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் இனிமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி கொஞ்சம் பெருமூச்சு விட்டோம். இப்போ என்னடா திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டே தம்பிங்களா, வேணாண்டா இதுக்கு மேலே பாடி தாங்காதுரா, நிறைய பேருக்கு வேலை போச்சுரா தம்பி. எப்பா
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, கடமையெல்லாம் முடிஞ்சது. நவ் லெட்ஸ் பிகே. வெல்கம் பேக் அன்புடன், நான் ஆர்ஜே பிராவோ. ஸோ யூஸ்வலி இந்த ஷோவில் நான் வந்ததுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு பெக்யூலியர் ஸ்டைல் ஒன்று இருக்குது, விச் இஸ் எனக்கு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கு கீழே அது அந்த டாப்பிக்கு சுற்றி என்னெல்லாம் இருக்கும், அதை ரிலேட்டடான விஷயங்கள் என்ன, அதில் வந்து உங்களுக்கும் எனக்கும் கனெக்ட் ஆகிற மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஒன்றுனா சொல்லுவேன். நான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருக்கோம், அப்புறம் சொல்லாத காதல் பற்றி சொல்லியிருக்கோம், இதெல்லாம் இப்படியே பேசியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த க்ரஷ் பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்கோம். ஹே, எனக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு க்ரஷ் இருந்துச்சு அப்படின்னும், ஏ எனக்கு அந்த பையன் மேலே ஒரு க்ரஷ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். க்ரஷ் வந்து எப்படின்னா மாற வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர் அப்படின்னு அது ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். க்ரஷ்ங்கிறது என்ன, ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட், ஒரு சின்ன ஒரு இன்ஃபாக்சுவேஷன், இந்த மாதிரி அதுக்கு ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்னதுமே யார் உங்களுடைய முதல் க்ரஷ் அப்படிங்கிறத நான் அடுத்து கேட்பேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிலனாலும் உங்களுடைய முதல் க்ரஷ் யார் யோசிச்சு வைங்களேன். ஆனால் இதில் வந்து இந்த முதல் இரண்டாவது அப்படின்றதெல்லாம் கணக்கு கிடையாது. பிகாஸ் நமக்கு திடீர்னு ஒருத்தரை பிடிக்கும், அவங்க மேலே ஒரு க்ரஷ் இருக்குன்ற மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபீலிங் எப்போவுமே எந்த ஏஜ்லேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 16 வயசுலேயும் எனக்கு அதே ஃபீலிங் தான் இருந்தது. இப்போ ஒரு 27-28 வயசு ஆகும்போதும் அதே ஃபீலிங் தான் இருந்தது. அதுக்கப்புறமும் அதாவது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தர் மேலே அந்த க்ரஷ்ஷுங்கிறது வரும்போது இப்போ எல்லார் மேலேயுமே நமக்கு அந்த ஒரு இன்ஃபாக்சுவேஷன் டக்குன்னு வந்துடாது. அண்ட் தெர் ஆர் ஹை சான்சஸ் தட் இந்த க்ரஷஸ்லாம் வந்து பயங்கர வாலட்டைல், எப்போ வேணால் உடையும், திடீர்னு நமக்கு வந்து ஒப்பீனியன் மாறும், அப்புறம் இல்லாட்டினா அது அடுத்த ஸ்டேஜுக்குமே போகும். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த கண்டதும் காதல்னு நிறைய படத்தில் பார்த்துருக்கோம்ல. ஆமாம், ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்ததுமே காதலிக்க ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் துரத்தி துரத்தி லவ் பண்ணுவார், கடைசியில் பொண்ணும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த கண்டதும் காதல் மேலே எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஸோ இப்போ கண்டதும் காதல், க்ரஷ், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், இந்த மாதிரி சினிமாவில் நம்ம கேட்டு வளர்ந்த சில டேர்ம்ஸ், அது ரியாலிட்டியில் எப்படி பாசிபிளாக அப்படிங்கிறதெல்லாம் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சு அப்படியே உங்ககிட்ட சொல்லான்றீங்க. பாட்டு வருது கேட்டு விடுங்க. அப்படியே உங்களுடைய முதல் க்ரஷ் யார் அப்படிங்கிறதையும் நல்லா யோசிச்சு வைங்க. அண்ணா வரேன், திருப்பி வரேன். எல்லாமே உங்களுக்கு தான், எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு தான். ஆர்ஜி பிராவோ, நான் அன்புடன் நான் ஆர்ஜி பிராவோ, இது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: நீங்க சொல்ல வேணாம், அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆஃபர் வேலிட் till 31st மே.
1: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
6: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.
2: You are back. Anbudan Naan brought to you by RKG Nei. Parambariya suvai maarada suttamana suvaiyana nei. RKG Nei, thooymaiyana pasum nei.

சமையல சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட் ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அசுமைதா ராஜா.
1: We'll be back after a short commercial break.
2: கற்பூரம் காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல.
3: என்ன நீங்க தயாரா?
2: மனசார வேண்டிட்டு மொளகரச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி.
3: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல
4: இன்னொரு பேர்
3: கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாஸ் வின் பண்ண 89.4 தமிழ்மோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
5: நம்ம டைம் சம்மா அடி அடிக்க போறோம்.
6: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

உங்கள் முதல் க்ரஷ் யாரு கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டெல்லாம் பிடிச்சிருப்பீங்க, வெளில தான் சொல்லியிருக்க மாட்டீங்க. என்ன கரெக்டா? See, there is something oddly universal about a first crush. அதாவது என்ன சொல்லுவாருன்னா, நான் சொல்கிற என்னுடைய ஃபஸ்ட் க்ரஷ் கதையும் நீங்கள் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் சொல்ல போகிற கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து இதுதான் ஆட்லி யூனிவர்சல் அப்படின்றேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஒரு ஒரு குவயட்டான ஒரு எலக்ட்ரிக் மொமெண்ட் தான் இது, சரியா? டக்குன்னு வந்து வென் சம் ஒன் சடன்லி ஃபீல்ஸ் மோர் விவிட் தேன் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். அதாவது நீங்கள் போகிறீங்க, நீங்கள் காலேஜில் இருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கிங்களா. நீங்கள் இந்த ரெமோ கிடையாது, இந்த படம் அன்னியனில் நாசர் கொஞ்சம் ஹிப்னடைஸ் பண்ணுவார்ல அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒரு 18 வயசு, உங்களுடைய ஃபஸ்ட் க்ரஷ்ஷை நீங்கள் என்றைக்கு மீட் பண்ணீங்க, எந்த மொமெண்ட்டில் அப்படிங்கிறத அப்படியே திருப்பி ரீகால் பண்ணுவோம். போகிறீங்க, அப்படியே வந்து நிறைய பெண்கள்லாம் அப்படி நடந்து வந்துட்டுருக்காங்க. இது பொண்ணுங்களும் வந்து நீங்கள் ஆப்போசிட் செக்ஸ் வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஐ மீன் லைக் ஆப்போசிட் ஜென்டர் வச்சு நீங்கள் யூ கேன் இமேஜின் திஸ் ஓகே சிச்சுவேஷன். போகிறீங்க, அப்படி உங்கள் கிளாஸில் உட்காந்துட்ருக்கீங்க, நீங்கள் வந்து மிடில் பெஞ்சரு, கையில் ஒரு புக் வச்சுருக்கீங்க, கட்டம் போட்ட சட்டை போட்டிருக்கீங்க, காலையில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வந்து அப்படியே திருப்தியாக உட்காந்துருக்கீங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகல. ஒரு பெரிய லீவ் விட்டுட்டு செகண்ட் இயர்க்குள்ளே இப்போ தான் போகிறீங்கன்னு வச்சுக்கலாமே. அப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க, ஆனால் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அன்றைக்கி மத்தியானம் ஃப்ரெஷஸ் டே, ஸோ அதனால் மத்தியானம் வரைக்கும் எப்பட்றா யார் யார் யார் யார் வந்திருப்பா, பார்க்க எல்லோரும் எப்படி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ்லேயே இருக்கீங்க. ஃப்ரெஷஸ் டே ஆரம்பிக்குது. அப்போ ஒரு 6 பெண்கள் நடந்து வராங்க அப்படியே. அதில் வந்து இந்த லைனில் 3வதா இந்த பிளாக் கலர் சுடிதார் போட்டிருக்கிற யாரோ ஒருத்தர் மேலே உங்களுக்கு ஒரு க்ரஷ். அதான் இந்த விவிட் ஃபீலிங்குங்கிறது உங்களுக்கு அவங்க கண்ணு மட்டும் அவங்க மட்டும் தான் தெரியவாங்களே, சுற்றி என்ன நடக்குதுன்றது பெருசாக நமக்கு எப்போவுமே ப்ளர்ட் அவுட்டாக தான் இருக்கும். இந்த சிச்சுவேஷனை நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபஸ்ட் க்ரஷ்ஷை, அதாவது யார் மேலே உங்களுக்கு முதல் க்ரஷ் இருந்ததோ அந்த ஃபீலிங் வந்து எப்படின்னா, இந்த பலூன் வடிக்கிற மாதிரி டக்குன்னு நடக்கும். லெஸ் தென் அ செகண்ட் இது நடக்கும். அண்ட் நமக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு மைண்டுக்கும் பிரெயினுக்கும் மூளைக்கும் ரெண்டு ஒன்று தானே, ஹார்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை ஒரு சேர ஒரு நாள் பார்க்கும்போது தான் இட் இஸ் லைக் நம்ம மைண்ட் வந்து அப்படி பெல் அடிக்கும். இந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அவளை பார்த்ததும் மெல்லமாக ஒரு காத்தடிக்கணும், தலைக்குள்ளே பெல் அடிக்கணும்னுவாங்களே, அதெல்லாம் இந்த ஃபீலிங் தான். ஐ வுட் நாட் ரிலேட் திஸ் வித் லவ் ஆர் எனி திங், இது க்ரஷ் தான், இது ஒரு இன்ஃபாக்சுவேஷன் தான் சொல்லுவாங்களே. இன்ஃபாக்சுவேஷன்லாம் இதெல்லாம் இன்ஃபாக்சுவேஷன் தான், இதெல்லாம் காதல் கிடையாது அப்படின்னுவாங்களே. நானும் அதே தான் சொல்லுவேன். ஆனால் இந்த ஒரு குட்டி இன்ட்ரெஸ்ட் ஒருத்தர் மேலே வர்றதுங்கிறது ரொம்ப யதார்த்தமான அழகான எல்லாத்துக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சில பேர் வந்து ஓப்பனாக ஒத்துக்க மாட்டாங்க, சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வந்து அதை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, சில பேர் அதை கடந்து போயிடுவாங்க, எதுக்கு வீண் வம்பு அப்படின்ட்டு. நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் பற்றியும் பேச போகிறோம் நம்ம இன்றைக்கி. ஓகே ஓகே ஓகே, பாட்டு வருது கேட்டு முடிங்க. அன்புடன், நான் ஆர்ஜே பிராபு, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் ஃபேம்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: ஏயா, இந்த ஜவலலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட்ல நார்த் இந்தியனும் கேரளா ஸ்டைல் ஃபுட்டும் தான் கிடைக்குது. நம்ம சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்காக கராமா வரைக்குமா போக முடியும்?
7: டேய், உனக்கு தஞ்சை எலைட் ரெஸ்டாரன்ட் பத்தி தெரியாதா என்ன? மெஸ் ஃபெசிலிட்டி மற்றும் டெலிவரியும் இருக்கு, அதுவும் நம்ம ஒரு சுவையில.
5: தஞ்சை எலைட் ரெஸ்டாரன்ட், ஜவலலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் மற்றும் ஹோர்லன்ஸ்.

0: ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: இன்னைக்கு முதல் கிரஷ் பத்தி பேச ஆரம்பிச்சோம். அது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். இதை பத்திலாம் கிரஷ்ங்கிறதுக்கு வேற ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா யோசிப்போம். இங்கிலீஷ்ல ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்கு, அதுக்கு தமிழாக்கமும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆப்வியஸ்லி நான் சொல்லுவேன், இன்றைக்கி வந்து கண்டதும் காதல், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் இந்த இன்ஃபாக்சுவேஷன், அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் இந்த ஒருத்தரை பார்த்ததுமே அவங்க மேலே நமக்கு ஒரு க்ரஷ் வருது. ஐ ஹாவ் அ க்ரஷ் ஆன் யூ அப்படிங்கிறது, இந்த ஐ ஹாவ் அ க்ரஷ் ஆன் யூங்கிறது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் ஒரு சுயநலம் இல்லாத ரொம்ப ஒரு குழந்தைகிட்டிருந்து வர்ற ஒரு முதல் வார்த்தை மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா மனுஷனும் வந்து ஒவ்வொரு ஃபீலிங்கை புதுசாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஃபீலிங்க்குள்ளே அவன் போய் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது அவன் குழந்தை தானே, கரெக்டா? ஸோ இப்போ வந்து இந்த அதர் வேர்ட்ஸ் ஃபார் க்ரஷ் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபாக்சுவேஷன், அதாவது ஒரு சடனான ஒரு இன்டென்ஸான ஒரு அட்மிரேஷன் இருக்குது ஒருத்தர் மேலே, அது அப்படின்னா இன்ஃபாக்சுவேஷன். ஹார்ட் ஃப்ளட்டர் ஆகுறதுன்னு வாங்க, இதயம் துடிக்கிறது, டக்கு டக்கு டக்கு டக்குன்னு துடிக்கும் தெரியுமா? இப்போ வந்து ஐ ஹட் அ க்ரஷ் ஆன் அ கேர்ள் லைக் ஒரு 4 or 5 years பேக், அண்டு சாதாரணமாக இயல்பாக பேசுகிற எனக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது மட்டும் வரவே வராது, வாய் பேசவே வராது, டக்கு டக்குன்னு ஹார்ட் துடிக்கும் எல்லா செகண்டுமே. வந்து நம்ம ஐயோ நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம பேசிடணும், நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடணுன்ற அந்த தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், அது ஒரு ஹார்ட் ஃப்ளட்டர்னு வச்சுக்கலாம். சோல் ஸ்பார்க்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அதாவது அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் பேச்சு கொடுத்து அவங்களும் திருப்பி பேசுகிறாங்க, உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ஸ்பார்க் உருவாகுது அப்படின்னா தட் இஸ் சோல் ஸ்பார்க் பை தி வே. அண்ட் இதோடைய அடுத்த ஸ்டேஜ் வந்து எப்படின்னா மூன் லைட் லைக்கிங்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் புக்கில் நான் எங்கெங்கே படித்தது எழுதி வச்சேன் நான். மூன் லைட் லைக்கிங் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள்கிட்ட, அதாவது உங்களுக்கு யார் மேலே க்ரஷ் இருக்கோ நீங்கள் மெல்லமாக பேச ஆரம்பிக்கிறீங்க. அது எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஷிப், அண்ட் அது பியாண்ட் போகலாம், அங்கேயே நிற்கலாம், உங்களை யாராச்சும் உங்களை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் பண்ணலாம், இல்லாட்டி நீங்களே கூட ஒருத்தர்கிட்ட பேசி பழகும்போது உங்களுக்கு அந்த ஒப்பீனியன் மாறி நீங்களே அவங்கள ஃப்ரெண்ட் ஜோன் கூட பண்ணலாம். இது எல்லாமே நடக்கும், இதெல்லாம் இயல்பாக நடக்கிறது தான். மூன் லைட் லைக்கிங் அப்படின்னா ஒரு சட்டிலான உங்களுக்கு யார் மேலே க்ரஷ் இருக்கோ அவங்க மேலே வந்து ஒரு விதமான ஒரு அன்பு உருவாகிறது, அது மூன் லைட் லைக்கிங். டே ட்ரீம் அட்டாச்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன செஞ்சாலும் உங்கள் தாட்ஸ் வந்து அவங்க பின்னாடியே போயிட்டுருக்கோம். சும்மா உட்காந்துட்டுருப்பீங்க, ப்ரெஷ் பண்ணிகிட்ருப்பீங்க, நைட்டு அவங்கள பற்றி தாட்ஸ் வரும். கார் ஓட்டிகிட்ருப்பீங்க, அப்படியே ஃபாஸ்ட் லைனில் 311 வேகமாக போயிட்டுருப்பீங்க, 130, 129 போயிட்டுருப்பீங்க. அப்போ அவங்க நினைப்பு வரும், சரி அம்மா டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருப்பீங்க, நீங்கள் எங்கள் இட்டிஹாட் ரோட்டில் ஷார்ஜாக்குள்ள நுழையும் அப்போல்லாம். இந்த மாதிரி எந்த ஒரு நல்லது கெட்ட இக்கட்டான சூழ்நிலையில் கூட நல்லது கெட்டதுன்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் உங்களுக்கு நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில பேர். கடைசியாக வந்து பட்டர்ஃப்ளை பாண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இப்போ நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு பண்ணி எனக்கு இந்த ஹார்ட் ஃப்ளட்டர் ஆகும் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருந்தால் அப்படின்ட்டு, இதுதான் பட்டர்ஃப்ளை பாண்டிங்னா. இது வந்து இட்ஸ் எ நர்வஸ் எக்ஸைட்மெண்ட் தட் இஸ் டைட் டு சம்வன்ஸ் ப்ரெசன்ஸ். இப்போ உங்களுக்கு யார் மேலே க்ரஷ் இருக்குது நீங்கள் அவங்ககிட்ட சொல்லலை அப்படின்னா கூட மூஞ்சியில் எழுதி காட்டிடுவோம், நம்ம மூஞ்சியே காட்டி கொடுத்துரும், சிரிப்போம், பையன் கீழே குனிவான், வாய் வராது ஒழுங்காக, அவனுக்கு தெரியுதோ இல்லையோ பக்கத்தில் இருக்கிறவனுக்கெலாம் தெரிஞ்சிடும். ஸோ இப்போது நமக்கு யார் மேலே க்ரஷ் இருக்கோ, யார் மேலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுடைய ப்ரெசன்ஸில் ஒரு நர்வஸ் எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்கும், கிட்டவே இருக்கான் அப்படின்னு. அவன் என்னெல்லாம் அவங்க நமக்கு பிடிச்சவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி திரும்புகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வருவோம் நம்ம. அதுக்கு பேர் தான் வந்து பட்டர்ஃப்ளை பாண்டிங். இன்னும் இருக்குது, இன்னும் கொஞ்சம்லாம் இருக்குது, பேசுவோம். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பற்றி இனி அடுத்த 9 மணிக்கு மேலே பேசுவோம். உங்களுக்கு இந்த நேரத்தில் யார் மேலே எது க்ரஷ் இருந்தது அப்படின்னா இட் இஸ் யுவர் சாய்ஸ், நீங்கள் வந்து அதை போய் சொல்கிறதும் சொல்லாமல் இருக்கிறதும். பட் அட் த சேம் டைம் நான் என்ன சொல்லுவேன்னா ரொம்ப ஜெனுவனாக ஜென்டலாக உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அவங்ககிட்ட அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி வெரி குட், ஓகே, தட் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஓன் ஹார்ட். உள்ளுக்குள்ளேயே வச்சு அழுத்தி அழுத்தி அப்பா கஷ்டண்டா சாமி அதுக்கு வெளில சொல்லி ரிஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணிட்டு போயிடலாம். நான் என்றைக்குமே சொல்கிறது தான், தம்பி தங்கச்சி உனக்கு யாராவது பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லிடுமா, ஜென்டலாக சொல்லு, அவங்கள தொந்தரவு பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் சொல்லு. ஏன்னா ரிஜெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் ரிக்ரெட். ரிஜெக்ஷன் மறைஞ்சிரும், ரிக்ரெட் மறையவே மறையாது. சொல்லியிருக்கலாமேன்ற ரிக்ரெட் மறையவே மறையாது. சொல்லி ரிஜெக்ட் ஆனால் கூட போனால் போகுது அப்படிங்கிற மாதிரி போய்டும் நம்ம. சரி ஓகே, உங்களை 9 மணிக்கு மேலே மீட் பண்ணுறோம். ஓகே, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பற்றி பேச போகிறோம் இதுக்கடுத்து. I love the show, man. அன்புடன் நான் RJ, bravo.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய். RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: மனசு துட்டுமிட்டு.

லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், இது சாத்தியமா? கண்டதும் காதல் சாத்தியமா? எனக்கு தெரியலையே. எனக்கு என்னை பொறுத்த அளவுக்கு கண்டதும் காதல் மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. பட் இருந்தாலும் அதை நம்பி அதில் சக்ஸஸ் ஆகி அதிலேயே வாழ்கிறவங்க சில பேர் இருப்பீங்க. நீங்கள்லாம் கேட்குறீங்க அப்படின்னா ஹவு பாசிபிள் இஸ் தட் அப்படிங்கிறதையும் கூடவே சேர்ந்து சொல்லுங்கள். பட் ஸ்டில் அது நடக்குதே, அது எப்படி அப்படிங்கிறத இந்த ஒரு மணி நேரம் அவங்ககிட்ட விளாவரியாக சொல்கிறதுக்காக திருப்பி வந்திருக்கேன். வெல்கம் பேக். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், கண்டதும் காதல். இந்த படத்துலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டதும் காதல் என்பது எப்படி நமக்கு ஒருத்தரை பிடிக்குது அப்படின்னா, அவங்க யார், அவங்க என்ன, அவங்ககிட்ட காசு இருக்கா இல்லையா, அவங்க அப்பாவுக்கு நல்ல வேலை இருக்கா இல்லையா, பேங்க்கில் பேலன்ஸ் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு நம்மளை பிடிக்காது, நமக்கும் இன்னொருத்தரை அப்படி பிடிக்காது, சரியா? அது வந்து ஒரு மேஜிக், அது ஒரு ஸ்பார்க்கு, ஒரு பட்டர்ஃப்ளை பாண்டிங்கு. இதுக்கு முன்னாடி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதெல்லாம். ஆனால் எப்படி இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்து நடக்குது? ஸோ வென் பீப்புள் டாக் அபவுட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், அந்த நம்ம எப்பவுமே வந்து கண்டதும் காதல் பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது நம்ம எப்பவுமே யூஸ்வலாக டிஸ்கிரைப் பண்ணுறதே வந்து ஒரு அந்த பவர்ஃபுல் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்குது தெரியுமா? அது வந்து அந்த பவர்ஃபுல்லான ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு, அப்புறம் ஆர்வம். இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத் அட்ராக்ஷன் அண்ட் கியூரியாசிட்டி. பிரெயின் ஃபாஸ்ட்டாக துடியும். அந்த நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம பிரெயின் என்ன பண்ணுனா, டக்கு டக்குன்னு அவங்களுடைய முகம், பாடி லாங்குவேஜ், குரல், ஏன் வந்து அவங்க என்ன ஒரு பெர்ஃப்யூம் போட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறதால அந்த சட்டில் க்யூஸ் எல்லாம் அப்படி டக்கு டக்குன்னு வந்து மேட்ச் பண்ணி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கெமிக்கலாக வந்து கெமிக்கலி என்ன நடக்குன்னா, பாடி வந்து இட் ரிலீசஸ் திங்ஸ் லைக் டோபமின்.

எப்பவுமே இந்த மாதிரியான சில உடலுக்குள்ளே பல வேதியியல் மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து உங்கள் பிரெயினும் மனசும் ஒரே நேரத்தில் முக்காவாசி நேரம் பிரெயின் சொல்கிற பேச்சை மனசு கேட்காது, ஹார்ட்டு கேட்காது, ஹார்ட்டு சொல்கிற பேச்சை பிரெயின் கேட்காது, ரெண்டுமே ஒன்று சொல்லிச்சு அப்படின்னா அது உடம்பு கேட்காது. ஆனால் இது மூணுமே அலைன் ஆகிற ஒரு இடம் அப்படின்னா நம்ம இந்த நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம இருக்கிறப்போ அவங்கள அவங்களுடைய ப்ரெசன்ஸ் ப்ளஸ் அவங்கள நம்ம மீட் பண்ணி அவங்கள வந்து நம்ம பிரெயின்லாம் ஸ்கேன் பண்ணி அப்சர்வ் பண்ணிட்டுருக்குற அந்த நேரம் தான். இந்த வேதியியல் மாற்றம் நிகழும்போது அதெல்லாம் என்ன ரிசல்ட்டு கொண்டு வந்து நம்ம மைண்டுக்கு சொல்லும் அப்படின்னா, இந்த ஆள் உனக்கு முக்கியம், முற்றாத. அதுதான் வந்து மனுஷன் நிறைய பேர் வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டாக எடுத்துக்கிறாங்க. சில பேருக்கு அது அப்படி தெரியும், சில பேருக்கு இன்டென்ஸ் ஃபீலிங் இருக்கும். ஆமாம், சில பேருக்கு வந்து எப்படின்னா ஓகே சாதாரண கொஞ்சம் ரொம்ப அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே டீல் பண்ணுவோம். ஓ, இன்னும் ஒரு சில பேர் சொல்லவே மாட்டாங்க, வெளில வலிக்கலையே வலிக்கலையே அப்படிங்கிற மாதிரி போயிடுவான் நம்ம பையன். ஸோ இது உண்மையா இல்லை வெறும் ஃபேண்டஸியா, அதை பற்றிலாம் வந்து பேசுவோம். யாருக்காவது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டில் லவ் சக்ஸஸ் ஆயிருக்கா பேசுவோம் அதை பற்றி. ஓகே, அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ, திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: நீங்க சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆஃபர் வேலிட் till 31st May.
1: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், அ டிவிஷன் ஆஃப் அல்தவசல் குரூப்.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
2: And Gulf Medical University, Mumbai International Pathway Medical Program, affordable fees, world class education, global career opportunity order, international medical degree secure பண்ணுங்க.
3: அன்புடன்
4: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
5: ஓகே, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பற்றி பேச ஆரம்பித்தோம். அது ரியலாக இல்லை ஃபேண்டஸியா இல்லை வந்து சும்மா படத்துலலாம் சொல்கிறாங்க, அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கே, பார்க்கறதுக்கும் சீன்ஸாக பார்க்கும்போது நல்லா இருக்கே, அதெல்லாம் பார்க்கும்போது பையன் ரொமான்டிசைஸ் பண்ணி நல்லா நம்மளுக்கும் அப்படி நடந்தால் இப்படி தான் ஃபீல் ஆகுமோ அப்படின்லாம் வந்து சில நேரம் சில பேர் தப்பு கணக்கு போட்டுக்கிறாங்களே. இதெல்லாம் எப்படி சாத்தியம், ரியாலிட்டியில் எப்படி இதெல்லாம் வந்து கரெக்டாக உட்காரும் வந்து நம்ம லைஃப்பில் அப்படிங்கிறதெல்லாம் பேசுவோம். ஒரு ஃபஸ்ட் கிளான்ஸ் மேஜிக் இல்லைனா ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹார்ட் ரெக்கக்னிஷன் இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, இட்ஸ் எ ஸ்பார்க் பிஃபோர் த ஃப்ளேம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதெல்லாம் தான் வந்து லவ் அட் ஃபஸ்ட் சைட். இந்த டெர்மினாலஜியெல்லாம் வந்து பல காதல் புத்தகங்களில், இந்த லவ் அட் ஃபஸ்ட் சைட் ரிலேட்டடான காதல் புத்தகங்களில் மெயினான கேரக்டர் அவன் லவ் பண்ண போகிற பொண்ணை, இல்லாட்டி அந்த பொண்ணு லவ் பண்ண போகிற பையனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற என்ன, அவங்களுக்குள்ளே எழற அந்த ஃபீலிங்கினுடைய டிஸ்கிரிப்ஷன், ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் மேஜிக் இதெல்லாம். ஆனால் அந்த கண்டதும் காதல் வந்து உண்மையா? இந்த படத்துலலாம் எப்படின்னா ஹீரோ அப்படியே போயிட்டே இருப்போம், அப்படி டக்குன்னு ஒரு புக்கு விழும், கீழே குனிஞ்சு எடுத்துருவார், அப்படியே தூரத்துலேருந்து அடிக்கிற காற்றுல அழகாக இருக்கிற நம்ம ஹீரோயினோட முகத்தில் அப்படியே லைட்டு பட்டு அப்படியே வந்து காற்றடிச்சு முடியெல்லாம் காற்றுல அப்படியே அழகாக கீழே இருந்து செம்மையாக ரொமான்டிக்காக பறந்து ஹீரோ மேலேயும் அதே காற்று பட்டு அப்படியே அவர் அந்த புக்கை திருப்பி கொடுக்கும்போது எப்படின்னா வந்து அந்த ஆக்ஷன், அதாவது அந்த செயல் என்ன, அந்த செயல் என்னவோ அதை மறந்துடுவார் ஹீரோ. அந்த பொண்ணு மேலே அப்படியே வந்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி அது லவ் அட் ஃபஸ்ட் சைட்ன்ற அங்கேயே ஒரு பாட்டு வைப்பாங்க. ஸோ இது எப்படின்னா படத்தில் வந்து பொண்ணுங்களுக்கும் இது நடந்திருக்கு, பசங்களுக்கும் இது நடந்திருக்கு, ஹீரோவுக்கும் ஹீரோய்க்கும் காமனாக நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம். பட் எனக்கு பர்சனலி இது மேலே பெருசாக நம்பிக்கை இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. நான் நிறையா யோசிச்சிருக்கேன், ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த ரியல் வேர்ல்டில் ஐ வுட் சே தட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரெஷன் இந்த இன்ஃபேக்சுவேஷன் அது நம்ம ஒருத்தர் ஆழமாக தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க நமக்கு ஒருத்தரை பற்றின ஒப்பீனியன் மாறிக்கிட்டே வருது. கரெக்டாக நமக்கு ஒருத்தர் நமக்கு ஒருத்தரை பிடிச்சி போய் அவங்ககிட்ட சொல்லி அவங்களுக்கும் ஓகே நான் அவங்களுக்கும் ஆமாம் ஐ ஹாவ் அ க்ரஷ் ஆன் யூ டூ அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கெலாம் போகுது. அண்ட் டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்ஃபோல்ட் பண்ணி அவங்கக்கிட்ட காட்டிக்கிட்டே இருக்கோம். என்ன மாதிரியெல்லாம் வந்து நான் பேசுவேன், ஒருத்தர்கிட்ட எப்படி பழகுவேன், என்கிட்ட நான் எந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணுவேன், எங்கே கோவப்படுவேன், இந்த மாதிரி எல்லா விதமான பரிமாணங்கள்லையும் நம்ம ஒருத்தர்கிட்ட டீப்பாக பழகும் போது இந்த மாதிரி எல்லா சைடுமே தெரியும் இல்லையா, நமக்கும் அவங்களுடைய எல்லா சைடுமே தெரியும். இந்த இடத்துல தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் மேஜிக்கோ இல்லை இந்த ஸ்பார்க்கோ வந்து லைட்டாக அடிபிடிச்சு போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வை ஐ டோன்ட் பிலீவ் இன் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆர் வாட் எவர் இட் இஸ். பட் I have something more to tell you. I'll be back. Anbudan Nan, RJ, Bravo. And this is 89.4 Tamil FM.

89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அதப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
1: Yes, pay after 6 months, 0 watt, 1 million kilometer warrantyல உங்க brand new ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
0: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
1: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.

0: தமிழ் FM. அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்.
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma Radio, Namma Music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

0: கண்டதும் காதல், இதை பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் கண்டதும் காதலில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, பட் இருந்தாலும் கண்டதும் காதலில் சக்ஸஸ் ஆகி அழகாக ஒரு ஃபேமிலி லைஃப் அமைச்சிக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே ஓகே, லெட்ஸ் பிகின். காதல்லையே எத்தனை வகையான ஒரு காதல் இருக்குல்ல, கண்டதும் காதல், காணாதல் காணாமல் காதல், கண்டு பல நாட்கள் கழித்து வரும் காதல், அதுக்கப்புறம் பார்த்து பிடிக்காமல் லேட்டாக பிடிச்ச ஒரு காதல் அப்படின்னு பலது இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து எப்படின்னா இந்த ஷோக்குள்ளே வரும்போது எப்படின்னா நம்ம பேசின விஷயத்தையே திருப்பி திருப்பி பேசாமல் புதுசாக தான் பேசணும் அப்படின்னு யோசித்தேன். அதே நேரம் இல்லை, பேசின விஷயத்தையே பேசினாலுமே புது விஷயங்களை ஆட் பண்ணி பேசணும் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் லாஸ்ட் வீக் வந்து இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் இந்த நேத்திக்கு வந்து தனிமையை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தோம், அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து இப்படி பேசும்போது அந்த டாபிக்குள்ளே இன்டெப்த்தாக டீப் டைவ் பண்ணி மற்ற ரைட் லெஃப்ட்ன்னு சொல்லி அதில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் ரிலேட்டபிள் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேச முடியுது ஒரே டாபிக் கீழே 3 மணி நேரம் பேசுகிறதுக்கு. ஸோ எனிவேஸ், இன்றைக்கி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்து இஸ் இட் லைக் ரியல் ஆர் ஃபேண்டசி அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நமக்கு ஒருத்தர் பிடிக்குதுன்னு வச்சுங்களேன், கெமிக்கலி நம்ம உடம்பு வந்து டோப்பமின், ஆட்ரினலின், ஆக்சிடோசின் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை ரிலீஸ் பண்ணி, திஸ் பர்சன் மேட்டர்ஸ் டு யூ, டு நாட் லீவ் ஹர் ஆர் லீவ் ஹிம், பே அட்டென்ஷன். இந்த அட்டன்டிவாக இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய மேட்ரு தெரியுமா? நிஜமாகவே இப்போ ஒருத்தரை நமக்கு ஈஸியாக பிடிச்சிரும், அதே ஆளை நமக்கு ஈஸியாக பிடிக்கவும் வச்சிடலாம். ஆனால் த்ரூ அவுட் த ஜேர்னியில் அந்த ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தர் நல்லா பரஸ்பரம் நல்லா தெரியுது, ஒரு ஒருத்தருடைய லைஃப்பும் ஸ்ட்ரகிள்ஸும், குட் சைட் பேட் சைட் டார்க் சைட் எல்லாமே தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒருத்தர் இன்னொருத்தர் சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றா இருக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கூட ஏதோ ஒரு பாயிண்டில் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம சரியாக அட்டன்டிவாக இல்லைன்னா தென் ஸ்மால் பிரச்சனை பிக் ப்ராப்ளம்ஸ் அங்கே போய் நிற்கும். இப்போ நிறைய காமெடி வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம், நீ பொண்ணுங்களை வந்து கேட்பாங்க ஏதாவது நோட்டீஸ் பண்ணுறியா, என்கிட்ட ஏதாவது நோட்டீஸ் பண்ணுறியா அப்படின்னா, ஏதாவது ஹேர் கட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, இல்லை நெயில் கலர் வேறு மாதிரி பார்த்துட்டு வந்திருப்பாங்க. பசங்க சில நேரம் வந்து அது கண்டுக்க மாட்டோம், இல்லாட்டி நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருந்திருக்கும், ஏன்னா இந்த ஏரியாவில் நம்ம ஏரியா கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம பெருசாக நம்ம பார்க்கறது இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இயற்கையாகவே இதெல்லாம் கண்ணில் படுறதில்ல. பட் யூ ஹாவ் டு பே அட்டென்ஷன். ஐ வுட் சே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இதை தாண்டி ஒவ்வொருத்தருடைய எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்சஸில் அட்டென்ஷன் எவ்வளோ பே பண்ணுறோமோ, அட் த சேம் டைம் ஒவ்வொருத்தர் உள்ளுக்குள்ளேயும் எந்த அளவுக்கு விஷயங்கள் ஓடிக்கிட்டுருக்கு. சில பேரில் மூஞ்சி பார்த்தே கண்டுபிடிச்சிருவான், என்ன நீ மூஞ்சி சரியில்லையே, டல்லாக இருக்கியா, சரியில்லையேன்னு இதான் பிரச்சனையா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கிற ஒரு சில விஷயங்கள், சொல்லாமல் புரிஞ்சுக்கிற புரிய வைக்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாத்தையும் பார்த்து. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுதில்ல. இதெல்லாம் லவர்ஸ் ஃபர்ஸ்ட் சைடில் கிடைக்குமான்னு எனக்கு தெரில. தட் இஸ் லைக் தட் ஸ்டார்ட்ஸ் வித் நைஸ் ஸ்பார்க். எஸ், இப்போ இது ரியல் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே இல்லைப்பா இது உண்மை ரியல் தான், எனக்கே நடந்திருக்கே அப்படின்னு இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு கொடி பிடிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் அ சென்ஸ் தட் த ஃபீலிங் இஸ் ஜென்வன். கரெக்டாக ஒரு இன்ஸ்டன்ட் புல் இருக்கும், அப்புறம் வந்து சம்திங் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதை நினப்போம். நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு சேஸ் இருக்கும் நமக்கு, நம்ம வந்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஸ் இருக்கும், இல்லாட்டி நம்மளை அவங்க சேஸ் பண்ணும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் இது இல்லை, இது ஒரு ஃபேண்டசி அப்படின்னு கொடி பிடிக்க, என்ன மாதிரி கொடி பிடிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆள் தெரியாது, யூ டோன்ட் யட் நோ த பர்சன், அண்ட் பிடிச்சிருக்குன்ற ஒரே ஒரு பாக்ஸ் கூட தான் ஃபில் ஆகுது. அதுக்கப்புறம் மைண்ட் வந்து இட் இஸ் ஃபில்ட் இன் பிளாங்க்ஸ், அண்ட் சம்டைம்ஸ் வந்து ரியாலிட்டியில் ஒரு ஆள் எப்படியோ அதை விட நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா நம்ம பிரெயின் வந்து என்னென்னா, நம்ம மூளை நம்மளை ரொம்ப ஏமாத்தோம், ஏ அவன் அவ்வளோ பர்ஃபெக்டான ஆள், பார் சூப்பராக ஷூ போட்டிருக்கான், செம்மையாக ஒரு காரில் வந்து இறங்குறான், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்து ஏமாறுற ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இதெல்லாம் இருந்துட்டால் சூப்பர் அப்படின்னு, இது மட்டுமே போதும். அதாவது ஒரு சில விஷயங்கள், இந்த தோற்றமோ இல்லை வந்து அவங்க வச்சுருக்கிற ஒரு சில பொருட்களோ இல்லை அவங்க பேசுகிற ஒரு சில விஷயங்களோ, அவங்க வந்து இன் ரியாலிட்டி எப்படி இருக்காங்களோ அதை விட ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம கண்ணுக்கு காட்டலாம். ஸோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டில் இந்த மாதிரி சில டேஞ்சரஸான சில ஏரியாஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் டேப் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஐயோ தப்புன்ட்டுமே அப்படின்னு. பட் எனிவேஸ் போத் சைட்ஸ் ஆர் ஓகே, அது நீங்கள் நம்புகிற விதத்தில் இருக்குது. ஏன்னா ஐ டாக் டு யூ கைஸ் ஆஃப்டர் 5 o'clock, பட் 5 o'clock இல்லை, சாரி 10 o'clock. இப்போ நான் அவங்க கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியாகணும். ஏன்னா அந்த அல்லன் சார் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்களே, அவங்க வந்து இந்த ட்ரீம் லக்ஸரி கார், அதுக்கப்புறம் வாரந்தோறும் கோல்டு காயின்ஸ் அண்ட் தெனோ 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆஃபர் வந்து June 14 வரைக்கும் தான். ஸோ அல்லன் சார் எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணி ஊருக்கு காசு ஆன அதில் அனுப்புனீங்கன்னா யூ வில் கெட் அ சான்ஸ் டு வின் ஆல் தீஸ் திங்ஸ். So, I will see you guys after 10 o'clock. அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.

ஃபர்ஸ்ட் க்ரஷ் அண்ட் ஃபர்ஸ்ட் லவ் பற்றி பேசினோம். இப்போது இது ரெண்டுத்துடைய அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத லைட்டாக சின்னதாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட் க்ரஷோ இல்லை வந்து லவ், இந்த லவ் அட் ஃபஸ்ட் சைட் அப்படிங்கிற அந்த மொமெண்ட் வந்து எப்படின்னா, இட் இஸ் லைக் ஸ்டாண்டிங் அட் த எட்ஜ் ஆஃப் அ ஸ்டோரி. இது எப்படின்னா வந்து அப்போ தான் வந்து அந்த ஒரு கதையை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீ, அதாவது ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு கதை அப்போ தான் ஆரம்பிக்க போகுது. அந்த ஸ்டேஜில் தான் அது இருக்குமே. என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பங்கிறது சூப்பராக தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே ஸ்டார்டிங் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு ஒரு மாதம் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வேலைக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆள், நீங்கள் தகுதியானவரா இல்லையா அப்படிங்கிற உங்கள் பேஷன்ஸை, உங்கள் டேலண்ட்டை, ஸ்கில்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடுத்து நீங்கள் அதே நீங்கள் ஆரம்பத்தில் சொல்கிற அதே பதிலில் சொல்லுவீங்களாங்கிறது ஒரு ஒரு டவுட்டு தான். பட் ஓகே, சொல்லணுன்றது தான் ஒரு எண்ட் கோல். பட் ஸ்டில் அண்ட் இந்த ஃபஸ்ட் கிரஷன் லவர் ஃபர்ஸ்ட் சைட் மூமெண்ட்டில் வந்து எப்படின்னா, யூ டோன்ட் நோ வேர் இட் கோஸ் யட் அண்ட் யூ நோ யூ ஜஸ்ட் நோ லைக் சம்திங் இன்சைட் யூ ஆர் ஷிஃப்டட். லைக் உள்ளுக்குள்ளே வந்து எப்படின்னா ஒரு ஷிஃப்ட் ஃபீல் ஆகும். நமக்கு ரெகுலராக செய்கிற ஒரு சில விஷயங்கள் மேலே லைட்டாக நாட்டம் ஜாஸ்தியாகவும், சிலதில் வந்து விருப்பம் கம்மியாகவும். அண்டு இப்போ நமக்கு ஒருத்தர் பிடிக்குது அப்படின்னா அந்த ஃபீலிங் வந்து பயங்கரமாக இருக்கும். ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 1000 பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரிங்கை குடித்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலான்னு வச்சுங்களேன். ஆனால் இதெல்லாம் காதலுக்குள்ளே வருமானம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இன்ஸ்டர் ஆஃப் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், ஐ வுட் சே லைக் அட்ராக்ஷன் அட் ஃபர்ஸ்ட் சைட். இது வந்து இப்போ நான் ஒரு 18 வயசில் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து எஸ்ன்னு இருப்பேன். நான் இல்லை இப்போ வந்து ஐம் லைக் ஐம் மெச்சோர்ட் எனஃப் டு நோ த டிஃப்ரென்ஸுங்கிறதுனால இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன். இந்த பாசிபிலிட்டி அப்புறம் சர்டனிட்டி அப்படின்னு ரெண்டு இருக்குது. இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், அதுக்கப்புறம் சாரி அட்ராக்ஷன் அட் ஃபர்ஸ்ட் சைட் அண்ட் இந்த க்ரஷ், இந்த மாதிரி மேட்டர்லாம் வந்து இட் இஸ் ஆல் அ பாசிபிலிட்டி. ஒருவேளை நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணால், ஒருவேளை நாங்கள் ரெண்டு பேரும் கப்பல் ஆகிட்டா, இதெல்லாம் பாசிபிளாக நமக்கு தோணும். ஏன்னா நமக்கு அந்த ஆளை பிடிச்சிருக்கு. ஆனால் சர்டனிட்டி அப்படின்னா ஒரு ஸ்டெபிலிட்டின்னு, அதாவது சாலிடாக இந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சர்டனிட்டி இருக்கா அதில்? இல்லை. ஸோ எந்த ஒரு விஷயமும் வந்து உறுதியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்போ வேணால் நில குலைஞ்சு உடஞ்சி போகலாம், கரெக்டாக. ஸோ அந்த கேரண்டி இதில் இல்லை அப்படிங்கிறதுனால ஐ வுட் சே லைக் திஸ் இஸ் நாட் அ பெட்டர் ஐடியா. பட் அதுக்குன்னு நம்ம மனசை ஏமாற்ற முடியாது. யாரையாவது பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, யார் மேலே க்ரஷ் வந்துருக்குன்னா வந்திருக்கு, கரெக்டாக. அந்த ஃபீலிங் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா பண்ணணும். அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா நீங்கள்

தம்பி முடியும், அப்போ தான் அது கரெக்டான ஒரு காதலாக மாறும், ஒரு மெச்சோர்டான ஒரு ஸ்டேஜுக்கு போகும். ஏம்மா எங்கெங்கேயோ போயிடுச்சு இன்றைக்கி ஸ்டோரியா. ஓகே வரேன், பாட்டு முடிச்சுட்டு திருப்பி வந்து பேசுவோம். அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
1: டேய், அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: செழித்தையும் தமிழை ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அண்ட் வேற என்ன க்ரஷ், ஃபர்ஸ்ட் க்ரஷ், ஃபர்ஸ்ட் க்ரஷோ இல்லை லாஸ்ட் க்ரஷோ இல்லை மிடில் க்ரஷோ அது முக்கியம் கிடையாது. ஒருத்தர் மேலே நமக்கு ஒரு இன்ஃபாக்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபீலிங்க்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பேச ஆரம்பித்தோம். இந்த ஃபஸ்ட் க்ரஷ்லாம் வந்து ஏன் இட் ஃபீல்ஸ் மோர் பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கிளான்ஸுமே வந்து ஒரு மாதிரி மீனிங்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். ஒருவேளை நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறோம் லைட்டாக நமக்கு இந்த சில நேரம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சவங்க மேலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் தெரியுமா. எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் பயங்கர சாலிடாக இருக்கும், ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகிறோம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், அப்புறம் அவங்க செய்கிற ஒரு சில செயல் வந்து அவங்களுக்கு நம்மளை இல்லாட்டி நான் நமக்கு அவங்கள வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஆளாக மாற்றி விட்டுருது. நடுவில் நடக்கும் அந்த சேஞ்ச், அது க்ரஷ் கிடையாது, அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக வளர்கிற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப் டேர்ன்டு, ஐ மீன் லவ் டேர்ன்டு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது சூப்பர். அதாவது நல்ல ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, லவ், அதாவது ஃப்ரெண்டாக இருந்து லவ் பண்ணிடலாம், ஆனால் லவ் பண்ணிட்டு திரும்பி ஃப்ரெண்டாகிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து தட் ரிவர்ஸ் கேம் இஸ் வெரி இன்ஜூரியஸ் டு ஹெல்த் ஐ வுட் சே. ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து பெருசாக தெரியும் அண்டு நம்மளோட இமோஷ்னல் வேர்ல்டு வந்து சடன்லி அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். அண்டு முன்னாடி வந்து நமக்கு க்ரஷ்ஷோ இல்லாட்டி லவ் அட் ஃபஸ்ட் சைட்டுன்னு ஒரு ஆளை நம்ம மைண்டு ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் பீப்புள் வந்து வெறும் பீப்புளாக தான் இருப்பாங்க. இப்போ வந்து எப்படின்னா இந்த சிச்சுவேஷனுக்கு அப்புறம் ஒரு பர்சன் வந்து எப்படின்னா பயங்கர ஸ்பெஷலாக நமக்கு வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எப்படின்னா இது எல்லாமே வந்து நம்ம ஒருத்தருக்கு நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை, டைமை, நம்மளுடைய மனசில் இருக்கிற அந்த ஆசையெல்லாம் கொடுக்குறோம்ல, ஆமாம், அந்த இடத்துல நீங்கள் இருக்கிற வரைக்கும் இதை ரிசீவ் பண்ணியிருக்கீங்களா? ரிசீவர் எண்டிலிருந்து இதை பார்த்துருக்கீங்களா? இந்த இன்ட்ரெஸ்ட்டு ஒருத்தருக்கு உங்கள் மேலே க்ரஷ் இருக்கும்போது அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதை பற்றிலாம் பேசணும் அடுத்த நாள். பட் இருந்தாலும் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், அதுவும் பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் ஐ வுட் சே லைக் நோபடி வாண்ட்ஸ் டு பி சேஸ்ட் பை எனிபடி. அதாவது நமக்கு ஒருத்தரை பிடிக்கல, ஆர் வந்து நம்ம நார்மலாக ஒருத்தரை பார்க்குறோம், ஆனால் அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு, நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய செய்கிறாங்கன்ற ஒரு ஃபீலிங்கே ஒரு ப்ரெஷரான ஒரு ஃபீலிங் தான், அதுவும் இருக்குது இதில். ஓகே, அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் FM.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய், பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
2: கண்ணே ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
3: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
2: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
3: விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
2: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ரெடியா?
2: நடந்தது
3: நடந்தது,
2: கேமரா,
3: நடக்க போவது
4: நடக்க போவது.
5: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ்
6: ரோலிங் சார், ரோலிங் சார்
5: ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடனு எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
0: We'll be back after a short commercial break.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்,
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
7: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
7: எது, மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
7: ஓ மை காட், யார வர?
5: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
7: டாம் இட்.
8: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
7: கூழாங்கல்லு அப்படிங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டே, சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: கற்பூரங்காட்டி கண்ணுல ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல.
1: என்ன, நீங்க தயாரா?
5: மனசார வேண்டிட்டு மொழ அரைச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
1: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. May 14 வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்ஃபமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
6: நம்ம டைம் சாப்பாடி அடிக்க போறேன்.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஓகே, இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனா போறதுக்கு முன்னாடி நான் இந்த ஷோக்கு வரும்போது நினச்சேன், அப்படியே வந்து மெல்லோ டோன், சாரி மெல்லோ டோன் இல்லை, மெல்லோ டோன் பண்ணி அப்படியே ஸ்லோவாக அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்து குசு குசுன்னு அப்படியே விஸ்பர் பண்ணுற மாதிரிலாம் பேசணும் அப்படின்னு நினச்சினு இருந்தேன். ஆனால் அப்படிலாம் வேணாம் போலியே, முக்கால்வாசி நேரம் நம்ம நார்மலாக இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான், ஸ்ட்ரென்த்து தான். ஆனால் அதை மறந்துடுறோம். என்ன என்னையும் சேர்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த ஷோவில் சொல்கிற முக்கால்வாசி அட்வைஸ் எனக்கும் பொருந்தும். ஸோ யா, எனிவேஸ், இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அண்ட் க்ரஷ் எல்லாம் வந்து நீங்கள் வாழ்க்கை இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்குள்ளெல்லாம் போகிறீங்க, அது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும் உங்களுக்குள்ளே அப்படிங்கிறதெல்லாம் தான் அப்படிங்கிறத பற்றிலாம் பேச ஆரம்பித்தோம். சம்டைம்ஸ் வந்து இந்த க்ரஷஸ் வந்து இட் கேன் ஃபீல் ஓவர்வெல்மிங். ஏன்னா இது எப்படின்னா ரொம்ப ஓவராக டே ட்ரீம் பண்ணுறது. இந்த படத்துலலாம் காட்டுவாங்களே, ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேலே லவ் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், டக்குன்னு வீட்டுக்கு வந்து கதவெல்லாம் அடைச்சிட்டு இந்த பெட்டில் படுத்துட்டு கால் ஆட்டிட்டு டெடி பேர் பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு ஹீரோவை பற்றி யோசிச்சு பார்க்க வேண்டியது. இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் உண்மையாகவே, இது தெரில எனக்கு, பெண்கள் தான் சொல்லணும். பசங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா எல்லா எந்த வேலை செஞ்சாலும் அந்த பொண்ணை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பான், கொஞ்சம் ஜாலியாகவே இருப்பான் பையன். அதெல்லாம் நடக்குது தானே, கரெக்டாக. ஸோ கேட்குற பாட்டெலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மீனிங்ஃபுல்லாக இருக்கும், நமக்கே எழுதுன மாதிரி ஒரு ஃபீல்லாம் வரும். ஸோ பட் பிஃபோர் ஐ எண்ட் இட், த ஜென்டில் ட்ரூத் அபவுட் இட் ஆல், ஓகே, அந்த க்ரஷ் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒருத்தர் மேலே ஒரு க்ரஷ் ஒருத்தர் அப்படின்னா இட் இஸ் நாட் அபவுட் தி அதர் பர்சன், இட் இஸ் ஆல்வேஸ் இட் இஸ் ஆல்சோ அபவுட் யூ. எதுக்குள்ளே நீங்கள் இழுக்கப்படுறீங்க, எதெல்லாம் எந்த மாதிரியான ஃபீலிங்குள்ளே உங்கள் மனசு போகுது, வாட் கைண்ட் ஆஃப் கனெக்ஷன் யுவர் ஹார்ட் இஸ் க்யூரியஸ் அபவுட், இதெல்லாம் இருக்குது. இது வந்து காதலாக மாறலாம், இல்லை இப்படியே இருக்கலாம், இல்லை மறந்து போகலாம். இப்போ எனக்கு வந்து ஐ ஹேட் க்ரஷ் ஆன் மல்டிபிள் பீப்புள், எஸ், ஆனால் நான் பெருசாக போய் அவங்ககிட்ட சொல்லலாம் இல்லை, ஏதோ ஒரு பாயிண்ட்டில் அது அப்படியே செத்து போச்சு. ஆனால் அந்த ஃபீலிங் இருக்கிற வரைக்கும், அந்த டேக் இருக்கிற வரைக்கும், அந்த ஃபில்டரோடு நம்ம அவங்கள பார்க்கும்போது அது ஒரு மாதிரி வித்தியாசமாகவும், அது எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரியும் இருக்கும் நமக்கு. பட் இட் ஸ்டில் மேட்டர்ஸ், ஓகே. ஸோ இட் மேபி த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் வே டு சே சி இட் இஸ் திஸ் சி க்ரஷ் வந்து ப்ராமிஸ் கிடையாது, இது வந்து ஒரு இன்விடேஷன் மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு, இமேஜின் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஹார்ட் வந்து உன் வாழ்க்கையில் நீ இதுக்கு தகுதியானவன்டா, இதுக்கு நீ வந்து இதுக்கு உனக்கு கெப்பாக்குட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் நீங்களே நம்புறதுக்கு உண்டான ஒரு இன்விடேஷன் தான் அது. ஸோ இஃப் யூ வாண்ட், இதை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ஆர்ஜே பிராவோன்ற என்னோடய இன்ஸ்டாகிராம்க்கு அனுப்பி வைங்க. நிறைய பேர் ஷோ கேட்குறீங்க, தினம் டேக்லாம் பண்ணுறீங்க, பார்க்கும்போது கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனிவேஸ், தேங்க்யூ கைஸ், திஸ் பிராவோ சைனிங் ஆஃப். அண்ட் உங்கள் ஃபஸ்ட் க்ரஷ் ஆர் ஹூ வாட் எவர் த நம்பர் யுவர் க்ரஷஸ் ஆர் இன், யோசிச்சு பாருங்கள், கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு கரெக்டாக வரும். பட்டா, குட் நைட்.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய், பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: அமீரகத்தில் வான்வழி தாக்குதல் தொடர்பிலான முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளுக்கு ஏவுகணை தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதல் மற்றும் குரூஸ் ஏவுகணை தாக்குதல் தொடர்பிலான முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை குறுஞ்செய்திகளை பெறும்போது பொதுமக்களை மிகுந்த அவதானத்துடன் செயலாற்றுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனிடையே ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து நேற்று 12 ஏவுகணைகள், 3 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 4 ட்ரோன்களை ஈரான் ஏவியுள்ளது. இவை அனைத்தையும் இடைமறித்து அழைத்ததாக அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புஜைராவில் எண்ணெய் தொழில்துறை வலயத்தில் ஏவுகணை தாக்குதலால் தீப்பரவல் ஏற்பட்டது. இதன்போது இந்தியர்கள் 3 காயமடைந்தனர். புஜைரா எண்ணெய் தொழில்துறை வலயத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் வெளியிட்டுள்ளார். மேலும் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதிப்படுத்துவது மிக முக்கியமானது என்று அவர் வலியுறுத்தினார். இதனிடையே புஜைரா மீதான தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புஜைரா மீதான தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த மோதல்களையும் பொதுமக்கள் உட்கட்டமைப்புகள் மற்றும் அப்பாவி பொதுமக்களை இலக்கு வைப்பதையும் உடனடியாக ஈரான் நிறுத்த வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகம் மீதான தாக்குதலை சவுதி அரேபியா வெண்மையாக கண்டித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பொதுமக்கள் மற்றும் பொருளாதார வசதிகள் மீதும் அமீரக நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல் மீது ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் நடத்திய தாக்குதலை ரியாத் வன்மையாக கண்டிப்பதாக சவுதி வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து ஈரான் நேற்று நடத்திய தாக்குதல்களுக்கு பல உலக நாடுகள் தமது கண்டனத்தை பதிவு செய்துள்ளன. அமீரக ஜனாதிபதி மேதக் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானுடன் எகிப்து ஜனாதிபதி அப்துல் ஃபட்டா அல் சிசி தொலைபேசியில் உரையாடினார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிடங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட ஈரானின் பயங்கரவாத தாக்குதல்களை அவர் கடுமையாக கண்டித்தார். ஐக்கிய அரபு அமீரகம் மீதான ஈரானின் தொடர் தாக்குதல்களுக்கு ஜோர்தான் மன்னர் 2 அப்துல்லா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமீரக ஜனாதிபதி ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானுடன் தொலைபேசியில் உரையாடிய அவர், அமீரகத்தின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை பாதுகாக்க அந்நாடு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவளிப்பதாகவும் உறுதிப்படுத்தினார். அமீரகத்தில் உள்ள அனைத்து தனியார் கல்வி நிறுவனங்களும் இன்று முதல் 8 வரை தொலைதூர கற்றலுக்கு மாறுவதாக துபாயின் அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது. கல்வி அமைச்சகம் வெளியிட்ட நாடு தழுவிய வழிகாட்டுதலை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அந்த வழிகாட்டுதலின்படி மழலையர் பள்ளிகள் மற்றும் அனைத்து அரச தனியார் பள்ளிகளிலும் உள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாக பணியாளர்கள் 5 இன்று முதல் 8 வெள்ளிக்கிழமை வரை தொலைதூர கற்றலுக்கு மாறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகள், மழலையர் பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களை உள்ளடக்கிய இந்த நடவடிக்கை மாணவர்கள், ஊழியர்கள் மற்றும் பரந்த சமூகத்தின் நலனை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான யுத்த நிறுத்தம் இன்னும் முடிவடையவில்லை என அமெரிக்க இராஜாங்க செயலாளர் பீட்டர் ஹெக்ஸெத் தெரிவித்துள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் ஈரான் மீண்டும் தாக்குதல்களை தொடங்கியுள்ள நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி எந்த விடயத்திலும் பின்னடைவை சந்திக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அவர்தான் கட்டுப்பாட்டில் இருக்கின்றார். நாங்கள் மேலாதிக்கத்தை தக்க வைத்திருக்கின்றோம் என்றும் பீட்டர் ஹெக்ஸெத் தெரிவித்தார். மேலும் சுதந்திர திட்டம் இன்னும் அதனை வலுப்படுத்துகின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் ஈரான் அணுவாயுதம் பெறுவதை தடுக்கும் வகையில் ஒப்பந்தம் அமையும் என்பதை டிரம்ப் உறுதி செய்வார் என்றும் பீட்டர் ஹெக்ஸெத் கூறியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையில் அமெரிக்கா 7 ஈரானிய வேகப்படகுகளை தாக்கியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். ஹோர்மூஸ் ஜலசந்தி வழியாக வளைகுடாவில் சிக்கி தவிக்கும் கப்பல்களை வெளியேற்ற வாஷிங்டன் முயன்று வரும் நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. டிரம்ப் சுதந்திர திட்டம் என்று அழைக்கும் திட்டத்தின் கீழ் அமெரிக்க ராணுவ பாதுகாப்புடன் தமது அமெரிக்க கொடி ஏற்றப்பட்ட கப்பல்களில் ஒன்று நீரிணை பகுதியில் இருந்து வெற்றிகரமாக வெளியேறியதாக மேர்ஸ் கப்பல் நிறுவனம் தெரிவித்தது. இந்நிலையில் இந்த அரசியல் நெருக்கடிக்கு ராணுவ தீர்வு இல்லை என்பதை ஜலசந்தியில் நடந்த நிகழ்வுகள் தெளிவுபடுத்துவதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சுதந்திர திட்டம் என்பது முட்டுக்கட்டை திட்டம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
1: தமிழக செய்திகள்.
2: சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த நம் சொந்தங்களுக்கு நன்றி என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பதிவிட்டுள்ளார். கட்சி தொடங்கியதில் இருந்து நம்மை ஏளனமாக பார்த்தவர்களும் பேசியவர்களுமே அதிகம் என தாவிக தலைவர் தெரிவித்தார். தேர்தலில் நமக்கு வாக்களிக்க மறந்தாலும் எதிர்காலத்தில் நம்மை அதிகம் நேசிக்கப் போகும் சொந்தங்களுக்கு என் அன்பு என்று குறிப்பிட்டுள்ளார். நடுநிலை விமர்சனம் என்ற பெயர்களில் முகமூடி அணிந்த அவமானங்கள் அவதூறுகளை நமக்கு பரிசளிக்கப்பட்டன என்று கூறினார். தமிழகத்தில் அரசியல் கலாசாரமாக அச்சுறுத்திக் கொண்டிருந்த பணநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டது என்றும் விஜய் கூறினார். தாவேக்கா மாற்றத்துக்கான மாபெரும் அரசியல் இயக்கம் என்பது ஆழமாகவும் அழுத்தமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது என விஜய் தெரிவித்தார். குழந்தை செல்வங்கள்தான் அதிசய தேர்தலுக்கு காரணி என்று தெரிவித்த விஜய், தாயன்போடுதான் தேர்தலில் நமக்கு அளப்பரிய அன்புடன் மக்கள் அமோக வாக்குகளை அள்ளி தந்தனர் என்று குறிப்பிட்டார். ஏராளமான காரணம் இருந்தாலும் குழந்தை செல்வங்கள்தான் அதிசய தேர்தலுக்கான காரணிகளில் ஒன்றாக மாறினர் என தாவிகா தலைவர் விஜய் தெரிவித்தார். இக்காலத்திலும் நிகழாது என்றிருந்த மாற்றத்துக்கான வெற்றியை நிகழ்த்திய மக்களுக்கு வாழ்நாள் நன்றி என்று தாவிகா தலைவர் விஜய் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ராஜினாமா செய்தார். சட்டமன்ற தேர்தல் முடிவை தொடர்ந்து முதல்வர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கருக்கு மு க ஸ்டாலின் அனுப்பியுள்ளார். திமுக கூட்டணி 73 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் எதிர்க்கட்சியாக செயற்பட உள்ளது. வலிமையான எதிர்க்கட்சியாக இருந்து மக்களுக்கான அரசியலை தொடர்வோம் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை உண்மை உணர்வுடன் தெரிவித்துக் கொள்வதாக மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இப்போது வரை கிடைத்துள்ள புள்ளி விவரங்களின்படி திமுக கூட்டணிக்கு 1,54,82,782 வாக்குகள் கிடைத்துள்ளன. இம்மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் கூறியுள்ளார். கூடுதல் தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சியானது நம்மை விட 17.43 லட்சம் வாக்குகளை மட்டுமே கூடுதலாக பெற்றுள்ளது என்று அவர் கூறினார். தாவிகா ஆட்சி அமைக்க விஜய் எங்களிடம் ஆதரவு கோரியுள்ளார் என காங்கிரசின் கே சி வேணுகோபால் பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாட்டில் மதசார்பற்ற அரசு அமைய வேண்டும், பாஜக அரசு அங்கம் வகிக்கும் அரசு வரக்கூடாது என்று வேணுகோபால் தெரிவித்தார். விஜய் விவகாரத்தில் தமிழக மக்களின் விருப்பத்துக்கேற்ப மாநில காங்கிரஸ் முடிவெடுக்கும் என்று கே சி வேணுகோபால் தெரிவித்தார். பெருந்தலைவர் காமராஜர்தான் விஜயின் தாவிகாவுக்கும் கொள்கை தலைவர் என்று டெல்லியில் கே சி வேணுகோபால் பேட்டியளித்தார். இதனிடையே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியையே மக்கள் விரும்புகின்றனர் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விசிக முன்மொழிந்த கூட்டணி ஆட்சியை வழிமொழிந்துள்ள தமிழ் மக்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று அவர் கூறியுள்ளார். அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியிட்டார்.

0: தாக அவர் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி காலமானார். தமிழ் திரையுலகின் முன்னணி தயாரிப்பாளரும் சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனத்தின் அதிபருமான ஆர் பி சௌத்ரி ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் காலமானார். அவர் பயணித்த கார் விபத்துக்குள்ளானதில் அவருக்கு பெரிய அளவிலான வெளிக்காயங்களோ அல்லது இரத்த காயங்களோ ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் விபத்தின் போது ஏற்பட்ட மிக கடுமையான அதிர்ச்சியின் காரணமாக அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆர் பி சௌத்ரி தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் 90 மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்துள்ளார். விஜயகாந்த், சரத்குமார், விஜய், அஜித் போன்ற முன்னணி நடிகர்களின் ஆரம்ப கால வெற்றி திரைப்படங்களை தயாரித்த பெருமை அவரையே சாரும். பூவை உனக்காக, சூரியவம்சம், துள்ளாத மரமும் துள்ளும் போன்ற பல மெகா ஹிட் படங்களை வழங்கியுள்ளார். இவருடைய புதல்வர்கள் ஜீவா மற்றும் ஜித்தன் ரமேஷ் ஆகியோர் இருவரும் தமிழ் திரையுலகில் நடிகர்களாக உள்ளனர். ஆர் பி சௌத்ரி அவர்களின் உடல் உதய்பூரில் இருந்து சென்னைக்கு கொண்டுவரப்பட உள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: தேர்தல் தோல்வியை தாம் ஏற்கப் போவதில்லை என்றும் ராஜினாமா செய்ய போவதில்லை என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ள நிலையில் அவர் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான சுகந்த மஜூம்தார் வலியுறுத்தியுள்ளார். மம்தா பானர்ஜி தனது தோல்வியை கண்ணியத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிசிடிவி காட்சிகளில் முறைகேடு நடந்ததாக கூறுவது, வாக்குச்சாவடிகளில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக புகார் கூறுவது போன்றவை அவருக்கு பொருத்தமானவை அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். இத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை மம்தா பானர்ஜி தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேற்கு வங்கம் மற்றும் கேரளம் ஆகிய இரு மாநிலங்களிலும் ஒரே தேர்தல் ஆணையம்தான் தேர்தல்களை நடத்தியது. கேரளத்தில் ஜனநாயகம் வெற்றி பெற்றது என்றும் மேற்கு வங்கத்தில் அது பிரச்சினையை ஏற்படுத்தியது என்றும் சொல்வது ஏற்கத்தக்கதல்ல என அவர் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
0: ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்னவை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இடைக்கால குழுவின் தலைவராக நியமித்தவை சரியான தீர்மானமே என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நரேந்த ஜாதிஸ் தெரிவித்தார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர், கிரிக்கெட் விளையாட்டை தற்போதைய நிலையில் இருந்து உயர்த்துவதே மக்களின் எதிர்பார்ப்பு என்பதால் அவரும் அவரது குழுவினரும் அதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட முடியும் என குறிப்பிட்டார். அத்துடன் முன்னாள் தலைவர் ஷமி சில்வா சுமூகமான முறையில் பதவியிலிருந்து விலக இணங்கியமை ஒரு சிறந்த முன்மாதிரி என்றும், அதற்கமைய இரான் விக்ரமரத்ன தலைமையிலான குழுவினருக்கு முன்னோக்கி செல்வதற்கு தேவையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் அவர் தெறிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4. ஏய், நீ ஸ்டைலா பேசவே நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.
2: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அடிங்க.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய், ஒரு தரமான ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? என்கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
3: மறந்துட்டேன்.
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
3: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்ன
1: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
3: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
1: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
3: பிராவோ நிவேதாவோட தனர தனர தோ ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer May 31st Varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: ஷோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அப்பு பெண்ணே நீ யாரோ.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: že keď sa bude to ne.
1: Rolex. Hm? Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.